0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா, எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆண்டாலே ஏ ஆண்டாலே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. தள்ளி போடும் பழக்கம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கும். இது ஒருத்தருடைய தனிப்பட்ட வளர்ச்சி, தொழில், மன அமைதி இது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய மோசமான பழக்கம். தள்ளி போடக்கூடிய பழக்கம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? முதல்ல மன அழுத்தம். வேலைகளை செய்யாம தள்ளி வைக்கும் போது கடைசி நேரத்துல ஏற்படக்கூடிய அவசரம் கடுமையான மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கிடும். இரண்டாவது, முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய தடைக்கல்னு சொல்லலாம். முக்கியமான வாய்ப்புகளை இழந்து போகலாம். இதனால வாழ்க்கையில மட்டும் இல்ல, நாம வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் நமக்கான வெற்றி இன்னும் தாமதமாயிடும். மூணாவது, குறைவான தரம். நாம ஒரு வேலையை செய்யறோம், அன்றன்று செஞ்சா மட்டும்தான் அந்த வேலையுடைய தரம் நிறைவானதா இருக்கும். அவசர அவசரமா செய்யும் போது வேலையுடைய தரம் குறைஞ்சு போயிடும். நமக்கும் மனநிறைவு கிடைக்காது, யாருக்காக செஞ்சு கொடுக்கறோமோ அவங்களுக்கும் மனநிறைவு கிடைக்காது. சரி, இந்த தள்ளி போடும் பழக்கம் முக்கியமா எதனால உருவாகுது தெரியுமா? ஒண்ணு, தோல்வி பயம். இன்னொன்னு, எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தாலேயே பெரும்பாலான நபர்கள் வேலையை தள்ளி போடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல அதீத நம்பிக்கை. என்னால முடியும் அப்படின்றது நம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்றது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கடைசி நேரத்துல கூட என்னால முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை தள்ளி போடக்கூடிய பழக்கத்திற்கு அடித்தளமாகவும் அமையுது. சரி, இந்த தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை எப்படி ஜெயிக்கலாம்? ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் அப்படின்ற வார்த்தையே சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். வேலைய தள்ளி போடாம உடனடியா தொடங்கணும். ரெண்டாவது, பெரிய வேலைகளை பார்த்து பயப்படாம சின்ன சின்ன எளிதான பகுதிகளா பிரிச்சு முடிக்கணும். நமக்குன்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கணும், அதனுடைய அடிப்படையில வேலையை முடிக்க கத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல கவன சிதறல்களை தவிர்க்கணும். வேலை செய்யும் போது சமூக ஊடகங்கள் கவனச்சிதறல்களை உண்டாக்கும். அப்போ இந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னா தேவையில்லாம என்னுடைய கவனம் சிதறும்படியான செயல்களுக்கு ஒரு நாளும் நான் இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகணும். அதே போல எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காம வேலையை முடிக்கிறதா முக்கியம் அப்படின்ற எண்ணத்தை நாம வளர்த்துக்கணும். இன்றைய வேலை இன்றைய தினமே அப்படின்ற கொள்கையை நாம என்னைக்கு கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய முன்னேற்றம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்த பத்தியும் ஆராய்ந்து முடிவெடுக்கிறதான் சிறந்த வழி. ஆனா எடுத்த முடிவை செயல்படுத்துறதுல காலம் தாழ்த்துவது ரொம்பவே தவறானது. அதனாலதான் வள்ளுவரே, காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய காரியங்களை செய்யும் போது நிதானமாக செய்யலாம், ஆனால் உடனே செய்ய வேண்டிய காரியங்களை ஒருபோதும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக 6ஆம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொது நல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645 4764.
2: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
2: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
3: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அரண், அதிகாரம் 75, குறள் எண் 750. எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லதரன். எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருந்தாலும் செயல் திறன் இல்லாதவர்களுக்கு அரணால் பயனில்லை. அரண் அப்படின்றது ஒரு நாட்டுடைய சிறப்பு. அந்த அரண் எவ்வளவு மாட்சிக்குரியதா வலிமைக்குரியதா இருந்தாலும் வினை மாட்சி நிச்சயமா வேணும். கூர்வாள் கையில இருக்கலாம், அது மிகச்சிறந்த ஆயுதம். எதிரியை வெட்டி வீழ்த்துவதற்கு கையில ஆயுதம் இருந்தா போதுமா? செயல் திறன் இருக்கணும் இல்லையா? அததான் எவ்வளவு பாதுகாப்பு அரண்கள் இருந்தாலும் வளர்ச்சி தன்மைகள் இருந்தாலும் வளங்கள் இருந்தாலும் அதன் வழியாக செயல்பட வேண்டியவர் செயல்

ஒரு வேகத்தில் செய்துவிட்டு பின்னர் பாதையில் நிறுத்தி விடுதல். மூணாவது மிகைவினை, அதாவது ஆர்வக்கோளாறு. ஒருவர் செய்யக்கூடாத, செய்ய வேண்டாத, அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படாத செயல்களை செய்தல், அதுவும் ரொம்பவே ஆபத்தானது. அவரவருக்கு என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்ய வேண்டும். நாலாவது தகாவினை, தன்னிலேயே அது கெடுதலானதுன்னு சொல்லலாம். செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது. செய்யக்கூடாத ஒன்றை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அதுதான் தகாத வினை. இந்த நான்கு வகையான வினைகளும் வினைமாட்சிக்கு எதிரானது. வாழ்க்கையில நாம பாதுகாப்பு அரணோட வாழணும் அப்படின்னா இது எல்லாமே உறுதி செய்யப்படணும். நாம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அதற்கான ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடமையும் தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வினைமாட்சி நம்ம ஒவ்வொருத்தருடைய செயல்லையும் தழை தோங்கணும். நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாருக்குமான பாதுகாப்பு அரணாக இருக்கணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில பழமையான நாட்டுப்புற கதை தான் தெரிஞ்சுக்க போறோம். மன்னர் ஒருத்தர் தன்னுடைய மக்களுக்கு வினோதமான அரச கட்டளை ஒண்ணு கொடுத்தாராம். என்ன அப்படின்னா, யாரோட வீட்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாத முதியவர்கள் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஊருக்கு வெளியே கொண்டு போய் திரும்பி வர முடியாத இடத்துல விட்டுட்டு வந்துடணும். எந்த வேலையும் செய்ய முடியாதவங்களுக்கு எதுக்கு வீணான செலவு? இதுதான் அவருடைய கருத்து. என்னதான் மன்னரோட கட்டளைக்கு நிறைய பேர் கீழ்படிஞ்சாலும் கூட, மன்னருடைய அரசவையில ஒரு மந்திரி இருந்தாரு. அவருக்கு அவருடைய அம்மா அப்பானா அவ்வளவு பிடிக்கும், அப்படியே கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வர அவருக்கு மனசே இல்லை. அதனால என்ன பண்றாரு, யாருக்குமே தெரியாம ஒரு பாதாள அறை ஒன்று கட்டுறாரு. அதுல அவங்கள ஒளிச்சு வச்சு அவங்களுக்கு தேவையான உணவும் தண்ணியும் கொடுத்து பாதுகாப்பா வச்சுட்டாரு. ஒரு நாள் இந்த அரசருடைய அரண்மனைக்கு அரசவை கூடியிருக்கக்கூடிய நேரத்துல பூதம் ஒண்ணு வந்து நிக்குது. அரசே, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும், சொல்லாவிட்டால் உங்களது தலை சுக்கு நூறாகிவிடும் அப்படின்னு சொல்லிடுச்சு. மன்னருக்கு முதல்ல ஒரே குழப்பம். இருந்தாலும் மன்னருக்கு தன்னுடைய மந்திரிகள் மேல அவ்வளோ நம்பிக்கை, எல்லாருமே புத்திசாலிகள் தான், நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ற எண்ணத்துல அவரும் பூதத்துக்கிட்ட சரி சொல்லிட்டாரு. இப்போ பூதம் முதல் விடுகதைய சொல்லுது. ரெண்டு பாம்புகள்ல முன்னாடி வைக்கிறது, ஒரு கூடையில வச்சிருக்குது. இந்த ரெண்டு பாம்புகள்ல எது ஆண் பாம்பு எது பெண் பாம்பு சரியா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டுருச்சு. உடனே அரசர் மட்டும் யோசிக்கல, அரசர் கூட இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் யோசிக்கிறாங்க. யாருக்குமே விடை தெரியல. ஆனா இந்த மந்திரி இருக்கார்ல, தன்னுடைய பெற்றோரை ஒளிச்சு வச்சிருக்கிறவரு, அவர் மட்டும் எழுந்து அரசே இதற்கான விடையை நான் நாளை கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பூதமும் கால அவகாசம் கொடுத்துடுச்சு. இப்போ வீட்டுக்கு போனவரு தன்னுடைய அப்பா கிட்ட கேக்குறாரு. அப்பா சொல்றாரு, ஒரு மென்மையான கம்பளத்தை எடுத்து அதன் மேல ரெண்டு பாம்புகளையும் வைக்கணும், எது உடனடியா நகருதோ அதுதான் ஆண் பாம்பு, நகராமல் இருப்பது பெண் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விடைய மறுநாள் மந்திரி சொன்னதும் பூதம் சரி சொல்லி அவரை பாராட்டிடுச்சு. இப்போ ரெண்டாவது கேள்விய முன் வைக்குது. ஒரு கோப்பை தண்ணீர் கடல் அளவை காட்டிலும் அதிகமானது, எப்படி அப்படின்னு கேக்குது. இப்போ அடுத்த நாள் அதற்கான விடை கிடைக்குது. என்ன அப்படின்னா, ரொம்ப கருணையோட இரக்கத்தோட தூய மனசோட

தன்னுடைய வயதான பெற்றோருக்கோ நோயாளிகளுக்கோ ஆதரவற்ற நிலையில் வாழக்கூடிய எவருக்கோ கொடுக்கப்படக்கூடிய ஒரு கோப்பை தண்ணீர் கடல் அளவை காட்டிலும் பெரியதாகவே கருதப்படும். உடனே பூதத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இதற்கான விடைய நிறைய மன்னர்கள் சொல்லல, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ மூணாவது அந்த பூதம் என்ன பண்ணதுன்னா, எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை காண்பித்து, இவனை காட்டிலும் பசித்திருப்பவர் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு கேக்குது. இந்த கடினமான கேள்விக்கும் மறுநாள் விடை கிடைக்குது. யாரெல்லாம் சுயநலத்தோட பேராசையோட வாழ்றாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோருக்கோ ஆசிரியர்களுக்கோ தன்னாலான உதவிகளை செய்யவில்லையோ அவர்கள்தான் இவனை காட்டிலும் பசியோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற விடை. இப்போ பூதத்துக்கு அவ்வளவு சந்தோஷம், இந்த கேள்விக்கும் சரியான விடை கிடைச்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வியை முன்வைக்குது. அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு சந்தன கட்டைய அரசருடைய கைகள்ல கொடுத்து, இதுல எது அடிப்பகுதி அப்படின்னு நீங்க சரியா சொல்லணும். இப்பவும் மறுநாள் தான் விடை கிடைக்கும் அப்படின்னு பூதத்து கிட்ட சொல்லியாச்சு. மறுநாள் விடை கிடைச்சது. என்ன விடை, அதுக்கப்புறமா என்ன நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எத்திரிக்கு கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மாலா மாலா, இதா மீன்.
2: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
1: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
2: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
1: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
2: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
1: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
2: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
3: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. யாருக்கெல்லாம் வேலை செய்ய முடியலையோ, ரொம்ப வயசாயிடுச்சோ, அவங்களுக்கெல்லாம் வீணான செலவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட அரசர் ஊர்ல இருக்கக்கூடிய முதியவர்களை ஊருக்கு வெளியே திரும்பி வர முடியாத இடத்தில் விட்டு வருமாறு உத்தரவு போட்டாரு. என்னதான் நிறைய பேர் அவருடைய பேச்சை கேட்டாலும் ஒரு மந்திரி மட்டும் தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பெற்றோரை ஒளிச்சு வச்சு பாதுகாப்பா வச்சிருந்தாரு. அந்த மாதிரியான நாட்கள்ல அரசர் சந்திக்க ஒரு பூதம் வந்தது, சில விடுகதைகளை கேட்டது. அந்த விடுகதைகளுக்கு பதில் சொல்லலைன்னா உங்க தலை சுக்கு நூறாயிடும் சொல்லுச்சு. இருந்தாலும் தன்னுடைய மந்திரிகள் எல்லாரும் புத்திசாலிகள்ன்ற நம்பிக்கையில அரசரும் விடுகதைகளுக்கு பதில் சொல்றதா ஒத்துக்கிட்டாரு. அப்போ பூதத்துடைய கேள்விகளுக்கு யாராலே பதில் சொல்ல முடியாத சூழல் வரும்போதெல்லாம் தன்னுடைய பெற்றோரை ஒழிச்சு வச்சிருக்க கூடிய மந்திரி மட்டும், அரசே நாளை நான் பதில் கூறுகிறேன், அரசே நாளை விடை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் விடை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ மூணாவது கேள்வியும் கேட்கப்பட்டாயிருச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, சந்தன கட்டையை கொடுத்து இதுல எது அடிப்பகுதி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் மறுநாள் இதற்கான விடை கிடைக்குது. எப்படி அப்படின்னா, அது தண்ணியில மூழ்க போடணும், எந்த பகுதி அதிகமா மூழ்குதோ அதுதான் அடிப்பகுதி அப்படின்ற சரியான பதில் கிடைச்சிடுச்சு. இப்போ பூதம் அடுத்த கேள்வியை கேக்குது. ஒரே அளவுள்ள இரண்டு குதிரைகளை காட்டுது, இதுல எது தாய் எது மகன், சரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அரசே அப்படின்னு கேக்குது. அப்போ மறுநாள் இதற்கான விடை கிடைக்குது. என்ன அப்படின்னா, இரண்டுக்கும் குறைவான தீவனத்தை ஒரே இடத்துல கட்டி போட்டு கொடுக்கணும். எந்த குதிரை இன்னொரு குதிரை சாப்பிட ஏதுவா தன்னோட தீவனத்தை அதோட பக்கமா தள்ளுதோ அதுதான் தாய் குதிரை அப்படின்னு. பூதத்துக்கு அரசனை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். உங்களை மாதிரியான ஒரு அரசரை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மந்திரிகள் மாதிரி புத்திசாலிகளை இதுவரை நான் எங்கேயுமே பார்க்கல, இதுதான் முதல் முறை அப்படின்னு பாராட்டிட்டு உங்களுடைய அரசாட்சி செழிக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் நிம்மதி பெருமூச்சு வந்தாலும் அரசருக்கு மட்டும் ஒரு சந்தேகம். மந்திரி தான் விடை சொல்லணும் அப்படின்னா அப்பவே சொல்லியிருக்கலாம், எல்லா விடைகளையும் மறுநாள் தான் கொண்டு வந்தாரு. ஆக இவர் வீட்டில் யார்கிட்டயோ கலந்து ஆலோசனை பண்றாரு. யார்கிட்ட கேட்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மந்திரிக்கே தெரியாம மாறு வேடத்துல அவர் பின்னாடி போய் பாக்குறாரு. அவருடைய வீட்டுல பெற்றோர் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. ஆனா அவங்களாலதான் இன்னைக்கு தான் உயிரோட இருக்கோம் அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு அவருக்குள்ள அதிகமாகுது. அதனால என்ன பண்ணாரு தெரியுமா, மறுநாளே புதிய கட்டளை ஒன்று போடுறாரு. பெற்றோர்களை அவரவர் வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டும், பெற்றோர்களை தனிமையில் யாரும் விடவே கூடாது அப்படின்ற புதிய கட்டளையை கொடுத்துட்டாரு. ஆமா நேயர்களே, நாமளும் நம்ம வாழ்க்கையில செலவழிக்கக்கூடிய நேரத்துல ஒரு பகுதிய இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட கேட்கறதுக்காக செலவழிக்கிறோம் அப்படின்னா வயது மிகுந்த நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க, கலங்கரை விளக்கமா இருந்து நம்மளை காப்பாத்துவாங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஓசையம் 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: சுரேஷே வா, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: தெங்காசி
3: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் 3வது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645746.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன் வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக 6ஆம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
1: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் 3வது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, இசிஜி.

0: பவன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கஸ்டமரை நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மக்களின் கவனத்திற்கு பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சம

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அதுகுறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூ சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீசன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25ஆம் தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்குவங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான

0: நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகாம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: எனது அன்பான உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுடன் ஆரம்பமாகும் கனவு உங்களுடனே வந்து பயன்படும். அதாவது நீங்கள் வந்து கனவு காண்றீங்க அப்படின்னா அந்த கனவு வந்து உங்கள் மூலமாகவே நிறைவேறும். நம்ம கனவு நம்ம மூலமாகவே நம்ம நிறைவேற்றிக்கிறணும், அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி வந்து ஃபோனு கொஞ்சம் எடுக்காது, அதனால் நீங்கள் என்ன சிறிய வாய்ஸ் நோட் அனுப்புங்க, SMS அனுப்புங்க. 7094439999 இந்த எண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்த்து, திருமண வாழ்த்து, இப்படி பல வாழ்த்துக்கள் இருக்குது. வாழ்த்துக்களோட கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, SMS அனுப்புங்க. தங்கச்சி மடம் ஜெகதீசன் சாந்தி, இவர்களின் புதல்வி திருநீரை செல்வி ராஜேஸ்வரி அவங்களுக்கும் சதீஷ்குமார் அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து திருமணம் நடக்கிறது. ராமேஸ்வரம் ராமநாத சாமி கோயிலில் திருமணம் நடக்கிறதுனால அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் அண்ணி அக்காத்தா சொந்தம் பந்தம் இவர்களோடு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்து வச்சவ அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு திருமண வாழ்த்துமே அனுப்பியிருக்காங்க. ராமநாதபுரத்திலிருந்து முத்துக்குமார் அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க மக சாலினி நந்தகுமார் இவங்களுக்கு இனிய திருமணம் இன்னைக்கு நடைபெறதான். வடிவேல் முருகன் கோயிலில் நடைபெறுவதெல்லாம் அவங்க சொந்த பந்தம் எல்லாருமே வந்து வாழ்த்துறாங்களாம். கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் சாலினி நந்தகுமார் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஐயா படத்திலிருந்து சுத்தி போட வேணாமா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் வருதுன்னு இருக்கு, அது யாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் அண்ணன் தங்கமானன் அவர்களுக்கும் தங்கை நிவாசினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்னுடைய பேத்திக்கு பிறந்த நாள். பேரு அசிரா பாத்திமா, வயது 12. அவளுக்காக ஒரு வாழ்த்துக்கள். நீண்ட வயசோடய நீண்ட இதோடய இருக்கணும். அதுபோல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்காக படம் ஜீன்ஸ் படத்துலேருந்து பூ குழுந்திருக்கும் நரசிம்னு ஒரு பாடகளும் அந்த பாட்டை போடவும். வணக்கம். சித்தார் ரோட்லேருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
3: தௌஃபிக் ரஹ்மான் அவங்க தான் பேசியிருந்தாங்க. அசிரா பாத்திமா அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருப்போம் நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துக்களோடு.

0: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: இந்த மொட்டை மாடியில நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
2: அப்பா, இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்குப்ரெஷர் கூல் ரூப் டைல்ப்பா.
1: டைல்ல அக்குப்ரெஷரா?
2: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
1: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
2: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ். பாட்டிமா, குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
0: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல், அனுஜ் டைல்ஸ் மால், 1,00,000 சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7,000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர். ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது மணி 29 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. அடுத்து பிரிஸ்கா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கன்னியாகுமரியில இருந்து மதி அவங்களும் சொல்லியிருக்காங்க, சரோனி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவர்கள் வந்து அக்கா தங்கை எல்லோருமே ஒற்றுமையா இருக்க இந்த பிறந்தநாளில் வாழ்த்திட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து தங்கச்சி மடம் வடக்கு தெரு ஸ்டால் கடை கண்ணன் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, ஜெகதீசன் சாந்தி ஐயவர்கள் மகளுக்கு ராஜேஸ்வரி அவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் நடைபெறுவதா ராமேஸ்வரத்தில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, பூவெல்லாம் உன் வாசம் அந்த படத்துல இருந்தும் ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
6: கடலோசை FM நேயர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சதீஷ்குமார், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்று முதலமைச்சராக பதவியேற்கும் கேரள முதல்வருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று மனநாள், பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இளையத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். 2.0 என்ற படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடலை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: நன்றிண்ணா. கரூர் மாவட்டத்திலிருந்து சதீஷ்குமார் அண்ணா தான் வந்து பேசியிருந்தாங்க, ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, இந்த பாதாம் வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் கண்டபடி சாப்பிடப்படாது. ஒரு 4-6 பாதாமை நைட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தோள்களை எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் டீலாம் குடிக்கக்கூடாது, டீலையும் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக வெது வெதுன்னு கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கலாம், ரொம்ப உடம்பு

உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தும் கிடைக்கும். சுகர் உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பாதிப்பு தெரியாது, ஏன்னா நம்ம வந்து நிறையா சாப்பிட போகிறதில்ல. நம்ம அது வந்து ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது, காலையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
3: கேட்டிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நரசிம்மன் சௌமியா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திருமணம் நடைபெறுவதாக வாழ்த்துறாங்க. சுபாஷினி மற்றும் சொந்த பந்தங்கள் அனைவரும் சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் நரசிம்மா சௌமியா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவங்களும் ஐயா படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ரிஜாசா பவுலி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
4: வணக்கம் அண்ணா, ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட பேசி. நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். என்னுடைய பேத்தி அசிரா பாத்திமாவுக்கு நேற்று பிறந்த நாள். அவளுக்கு வாழ்த்து சொல்லி பாட்டியம்மா, அக்கா, சின்னம்மா, பெரியம்மா மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். அவள் நேற்றோடி காலம் வாழ்த்துக்கிறோம். எனக்கு வந்து கானா என்ற படத்தில் ஒரு அருமையான பாட்டு ஐயாடி பெத்த புள்ள அப்படிங்கிற ஒரு பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
3: அசிரா பாத்திமா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க சொந்த பந்தம் அனைவர் சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அடுத்து நேசகரக்கன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க. ஒரு தலைப்போட தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடல் அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வாராட்டா.

0: மேடம், வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைம் தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரிய விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும். 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன். 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம்.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்ப அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரிவா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் வாரத்துடைய முதல் நாளுக்கான திங்கட்கிழமைக்கான ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கடந்த சில நாட்களாவே ஒரு விஷயம் நிறைய இடத்துல ஒரு பேசு பொருளா இருக்குது அப்படின்னா அது இந்த பெட்ரோல் டீசலோட விலை தாங்க. இந்த மேற்காசிய போர்னாலையும் சரி பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடை தவிர்க்க நிறைய மாநிலங்கள்ல முன்னெச்சரிக்கையா நிறைய விஷயங்களையுமே முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் டீசலோட விலை எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப சமீபமா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல 1 லிட்டர் பெட்ரோல் 104 வித்துட்டு இருந்தது 4 ரூபாய் கூடி இப்ப 108. 1 லிட்டர் டீசலோட விலை 94 வித்துட்டு இருந்தது இப்போ 98 ஒரு 4 ரூபாய் உயர்ந்திருக்குது. இந்த விலை வந்து மற்ற மாநிலம் மாவட்டத்தில் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ சென்னையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய் இருந்த பெட்ரோலோட விலை இன்னைக்கு வந்து 104 ரூபாய்க்கும் 91 இருந்த டீசலோட விலை இன்னைக்கு 94 ரூபாய்க்குமே உயர்ந்திருக்குது. சரி, இதை நம்மளால யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கான ஒரு காலத்தில் நம்மளுடைய நிறைய பேருடைய வேலைகள் வந்து இந்த வண்டிகளை நம்பி தான் இருக்குது. சிலர் வந்து அந்த வண்டி வச்சிருந்தா தான் பல வேலைகளில் வந்து தகுதியே இருக்கு அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அத்தியாவசிய ஒரு விஷயமா வந்து நம்மளுடைய வாகனங்கள் வந்து மாறிட்டே வந்துருச்சு. மேற்காசிய போர்னால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கொஞ்சம் எரிபொருளை வந்து சிக்கனமாக கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவங்களுமே சமீபத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கடைபிடிக்கிற வகையில் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் இருக்கார் இல்லையா தேவேந்திர பட்னாவிஸ், அவங்க வந்து தன்னோட வீட்டிலேருந்து சட்டசபைக்கு வந்து பைக்லே வந்திருக்காங்க. அந்த பைக்குமே அவங்களே ஓட்டிட்டு மற்ற மந்திரிகளுமே இந்த சட்டசபைக்கு பைக்கில் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்தந்த முறைகளில் நிறையா பேருமே எரிபொருளை இன்னைக்கான ஒரு காலத்தில் சிக்கனமாக பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அப்படி அத்தியாவசிய ஒரு எரிபொருளா இருக்கிற இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து கடந்த சில நாட்களா உயர்ந்திருக்குது. அதனால நம்மளுடைய அந்த போக்குவரத்துல எரிபொருளை எந்த அளவுக்கு நம்ம சிக்கனமா யூஸ் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடியே நான் வந்து ரொம்ப சிக்கனமா தான்ப்பா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7094439999 இந்த ஒரு வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இன்றைக்கும் நம்ம வந்து கால் பண்ணி பேச முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கான நிகழ்ச்சியுமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த எரிபொருளை வந்து சிக்கனமாக பயன்படுத்த நிறையா பேரும் தேவையில்லாத நேரங்களில் வண்டிகள் யூஸ் பண்ணுறதை தவிர்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து குட்டியான கிட்டக்க உள்ள இடங்களுக்கு வந்து சைக்கிளையோ இல்லை நடந்தோ போவாங்க. இல்லை ஒரு சிலர்லாம் கரெக்டாக வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரியான முறைகளில் கூட எரிபொருள் சிக்கனத்தை வந்து சூப்பராக கடைபிடிப்பாங்க. நீங்கள் எந்த வகையில் கடைபிடிக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645-4764.
2: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்னைக்கான ஒரு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எரிபொருள் சேமிப்பு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேரம் சரியாக 10:17 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இந்த எரிபொருள் சேமிக்க

0: தான் டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்களையுமே முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் அதுக்கப்புறம் பல செலவாணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காகவும் எரிபொருளை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குமே விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மெட்ரோ, ட்ரெயின், பஸ்ஸு, எலக்ட்ரிக் வண்டிகளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வெறுமனே இந்த எரிபொருள் சேமிக்க மட்டும் கிடையாது, தேசத்தோட நலனும் சரி அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதில் அடங்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருடைய வீட்டில் வந்து இப்போ நம்ம வந்து கார்லாம் சர்வசாதாரணமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து நமக்கு வரக்கூடிய அந்த மாத சம்பளத்தில் முதல் செலவாக இருக்கிறது அந்த காருக்கான பெட்ரோல் டீசல் விலை செலவு தான். ஸோ இதை தவிர்க்கவும் சரி, அதே சமயம் இதை தவிர அந்த காருக்கான மெயின்டெனன்ஸ் செலவு அப்படின்றது தனியாகவே இருக்குது. ஏன்னா காரோட மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் அதுக்கான அந்த பெட்ரோல் டீசல் இருக்கு இல்லையா, அது போடக்கூடிய ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் காரோட எரிபொருள் செலவை குறைக்க ஒரு 6 வழிகள் இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி களத்திலிருந்து நேயர் ஆரோக்கியம் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர்
2: என்னங்கய்யா?
1: பெட்ரோல் டீசலோட விலை வந்து கூட்டிருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கய்யா?
2: நம்ம வந்து எதிர்பார்த்தது தான், ஏறுங்க மக்கள் எல்லாரும் வந்து எதிர்பார்த்தது தான். அதனால நம்ம இதை வந்து என்ன சொல்றது இல்லையா, நம்ம ஒன்று வரைக்கும் சிக்கனமா இருக்கணும்.
1: சரி, இப்ப சிக்கனமா இருக்கணும்னு சொன்னீங்களா, அதுதான் என்னோட கேள்வியும் கூட. எப்படி இந்த மாதிரி எரிபொருள் அதிகமாயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வாகனங்களை சிக்கனமா பயன்படுத்துறது எப்படி நம்ம வந்து கையாள முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த டைம்
2: நம்ம வந்து இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய்தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இப்போ வேலை இல்லை, ஒரு இடத்துக்கு நம்ம அவசரம்லாம் இடங்களுக்கு நடந்து போகலாம். இப்போ வந்து டூ வீலர் பொறுத்தவரை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி டெக்னாலஜி வந்துச்சுன்னா நம்ம அந்த சூரிய இதில் ஓடுற மாதிரி அந்த ஃபேக்ட்ரி இதில் போட அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு நல்ல விஷயம், மக்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடுத்தர மாதிரி குடும்பங்களுக்கு வந்து பெட்ரோல் போட்டு வந்து வண்டி சரி பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 1000 உழைக்கிறவங்க வந்து அவங்க பெட்ரோல் போட்டு கொண்டு போய் ஓட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து பேட்டரியில் வந்தால் ரொம்ப சாதகம், மற்றது எல்லா மக்களுக்கும் எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் அது. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி சில இது ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு இப்போ வண்டி ஓட்டலாம், சில இடங்களுக்கு நடந்து வர மாதிரி வந்து போனால் நல்லது, பெட்ரோலை மிச்சப்படுத்தலாம்.
1: இப்போ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இ ஸ்கூட்டர் வாங்குற பிளான் எதுவும் இருக்கா?
2: அந்த மாதிரி இல்லை, இன்னும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம். இப்படி ஒரு மக்களுக்கு வந்து எதிர்பார்ப்போட இருந்தால் எல்லாரையும் வாங்கினா நம்மளும் வாங்கலாம்.
1: ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்து வந்து சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க?
2: விஜயபடுத்துறது தான் பாட்டு போடுங்க.
1: ரொம்ப நன்றிங்க.
0: களத்திலிருந்து நமக்கான அந்த பதில்களை கொடுத்த ஆரோக்கியம் அண்ணாக்கு ஒரு நன்றிகளை சொல்லிட்டு, காலையில் இந்த மாதிரி தான் நானுமே ஒரு அக்காட்ட எரிபொருளை சேமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு சூப்பரான ஒரு பதில் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நிறையா பேருடைய வீட்டில் 1-2 வண்டிலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டோம், ஒரு 3 பேர் இருக்கும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 4-5 வண்டி அந்த 2-வீலர் மட்டுமே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது ஒரே டைரக்ஷனில் தான் 2 பேருமே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த 2 பேரும் ஒரே பைக்கையே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான எரிபொருள் சேமிப்பு கூட இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்காவுமே சொன்னாங்க. சரி, நம்ம வந்து இந்த காரோட எரிபொருள் செலவை வந்து குறைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா இருக்கிறது தொடர்ந்து அந்த காருக்கான அந்த சர்வீஸை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக காரை சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிற பட்சத்தில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையில் கார் குடிக்கிற அந்த எரிபொருளோட அளவுமே கம்மியாகுமா, அதே மாதிரி காரோட டயரில் இருக்கிற காத்தோட அளவாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது அந்த இன்ஜினோட ஒர்க் ஆகிற விதத்தோடு சேர்ந்து எரிபொருளுமே கம்மியாக தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக இந்த இன்ஜினுக்கும் இந்த பெட்ரோல் டீசல் ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம காரை வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்ஜின்கான வாழ்வு அப்படின்றது அதிகமாகும். ஸோ அதனால எரிபொருள் குடிக்கிறதோட அளவும் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராவல் பண்ணுறதுக்கான சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ டிராவலை தொடங்குறதுக்கு முன்னாடியே எந்த வழியில் போனால் நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட எரிபொருள் குறைவாக செலவிடும் அப்படிங்கிறத யோசிச்சு போகணுமா? சில நேரங்களில் நாம் வந்து குறுக்கு வழியில் பூந்து போயிடலாம் அப்படின்ட்டு இருப்போம் இல்லையா, ஆனால் அந்த குறுக்கு வழியில் போகும்போது தான் அதிகமான எரிபொருள் தேவையே இருக்கும். அதனால நமக்கு எப்பயும் போல போல கரெக்டாக எந்த பாதையில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த பெட்ரோல் டீசலோட செலவு கம்மியாகும் அப்படின்றத பார்த்து இந்த ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னுமே நாலு விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்தும் என் ஜீவன் பாடுதே படத்திலிருந்தும் பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. குறிப்பா இந்த கார்ல வந்து எரிபொருள் செலவை குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் நாமளுமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல மூணாவதா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்சிலரேட்டர் பிரேக் இதை வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்றதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசாக இப்போதான் கார் ஓட்டுறோம் அப்படின்னா அப்பப்போ ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையுமே அழுத்த வேணாம், ஏன்னா இது ரெண்டுமே இன்ஜினோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. ஸோ சடனாக வந்து நம்ம அழுத்திட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அதுவும் வீக் ஆகி அதுக்கப்புறம் எரிபொருளோட தேவையுமே அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிவேகமான ஒரு பயணமுமே ஆபத்து தான் நம்மளுடைய உயிருக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஒரு சமயத்தில் எரிபொருளோட செலவையும் அதிகரிக்கிறதுக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் குறைஞ்ச ஒரு வேகத்தில் போகிறது அப்படின்றது அதிகமான எரிபொருளை வந்து சேவ் பண்ணும், அதே சமயம் நம்மளுடைய உயிருக்குமே அது நல்லது. ஸோ மிதமான வேகத்தில் போகிறது தான் எப்போவுமே நல்லது அப்படின்றதையும் சொல்லிட்டு, அஞ்சாவதாக ஒரு விஷயம், தேவையில்லாத அதிகமான லக்கேஜ்லாம் ஏற்றுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், எரிபொருள் செலவை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன் அப்படின்னா காரோட என்ஜின் வந்து எந்த அளவுக்கு உழைக்குதோ அந்த அளவுக்கு எரிபொருளை அதிக அளவில் எடுத்துக்கிறோம். ஸோ தேவையில்லாத சுமைகளை ஏற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இன்ஜின் வந்து அதிக அளவில் வேலை செய்யக்கூடிய ஒரு இதுவுமே வரலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, காருக்குள்ளே தேவையில்லாத பொருட்களை அடைச்சி வைக்கிறதுமே இந்த என்ஜினோடைய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நேற்று தான் எனக்கே தெரியும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏசியை வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறது மூலமாக எரிபொருளை சிக்கனப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. காருக்கு வந்து கொடுக்கப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி மூலமாக தான் இந்த ஏசி லைட்டுன்னு எல்லா எலக்ட்ரானிக் ஸ்பாட்டுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பேட்டரிக்கு சார்ஜ் கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரோட என்ஜின் தான். ஸோ ஏசியோட செயல்பாடு திறன் அப்படின்றது மறைமுகமாக இன்ஜினை சார்ந்து இருக்கிறதுனால ஏசியை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாக எரிபொருளை சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன தகவலோட அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நம்மளுடைய அத்தியாவசிய எரிபொருளான இந்த பெட்ரோல் டீசலோட விலை கடந்த சில நாட்களாகவே கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு டைமில் எரிபொருள் சேமிப்பை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வாகனங்களுக்கு செய்யலாம், அதே மாதிரி அதிக அளவில் பொது போக்குவரத்துகளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இதை பற்றி தான் நாமளுமே இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். நேரம் சரியாக 10:45 தான். தங்கச்சி மடத்துலேருந்து கென்னடி அண்ணன் வந்து அவங்களுடைய ஒரு சூப்பரான கருத்தையுமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த காரில் வந்து அதிகமான எரிபொருள் செலவு அப்படின்றது ஆகுது. ஸோ அதை குறைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 4 டயர்லையுமே காற்று அப்படின்றது கரெக்டான லெவலில் ப்ரெஷரில் இருக்கா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும், எரிபொருள் செலவை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம். ஏன்னா வந்து அதில் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இன்ஜினோட இழுவை திறன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தகவல்களையும் சொல்லிட்டு, செக்க சிவந்த வானம் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலுமே கேட்டிருக்காங்க. அடுத்துதான் சித்தார் கோட்டையிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான் அண்ணா வந்து வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களுமே இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்னைக்கு நேசக நிகழ்ச்சியில் வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த சிக்கனத்தை பற்றி கேள்வி கேட்டுருக்கே. நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இதே போல் வந்து பெட்ரோல் சேமிப்பு வந்து நம்ம ஒரு வீட்டில் ஒரு பைக் வச்சுருந்தாங்கன்னா அது என்ன செய்கிறாங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து லேடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கொஞ்சம் தவிச்சுக்கிறணும். பக்கத்தில் மீன் கடைக்கு போகிறது, காய்கறி வாங்க போகிறது, அதில் போய் அவங்க போகிறனால அதனால நம்மளுடைய பெட்ரோலோ அதிகமான இதில் இதாகும். அதே போல் வந்து அடிக்கடி வந்து அப்பப்போ இந்த பிளக்குங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். அதுதான் மெயினாக இது, இந்த கரண்ட்டு இதில் பெட்ரோல் இதாகல அதை பார்க்க மாட்டாங்க, சும்மா ஓட்டி ஓட்டி போய் இது பண்ணிடுற. அதே மாதிரி வந்து நான் கேஸ் வண்டியும் ஓட்டுறேன், நான் கொஞ்சம் சிக்கனமாக தான் அனுப்பிடுவேன். அது மேலே வந்து வீட்டுக்கு சாப்பிட போகும்போதெல்லாம் அடிக்கடி வண்டிகிட்டலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். தேவைப்படுற இடத்துல மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் நடந்து போய் தான் மற்றதெல்லாம் இது பண்ணுவேன். நல்லா சேவிங் பண்ணலாம். எனக்காக வந்து சாலால வல்லாம படத்துல வந்து கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாற்ற வண்ட வண்டி அந்த பாட்டை போட்டேன். எல்லாத்துக்கும் வணக்கம்.
3: கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த ஸ்கூலில் லீவ்லாம் விட்டாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இல்லை தெருக்குள்ளேயே வண்டி ஓட்டிலாம் பழகுவோம்ல, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் டீசலோட விலை உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் குறைச்சிக்கணும். அதே

இது மாதிரி குட்டி குட்டியாக பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட சைக்கிள் இருக்குன்னா அதுலேயே போயிடலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நடந்து போயிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலுக்குமே நல்லது அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்மளுடைய அத்தியாவசிய ஒரு எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டே விஷயங்கள் தான், ஒன்று பெட்ரோல் இன்னொன்று டீசல். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே நம்மளுடைய வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காகவோ கண்டிப்பாக வாகனங்களை சார்ந்து தான் இருக்கோம். ஸோ அதுக்காக எரிபொருளை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதுக்கான விலை அப்படின்றது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்குது சில காரணங்களால. ஸோ அந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்குது, அதனால தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்லையும் மாவட்டங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிறைய பேரும் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்றதும் இந்த ஒரு காலத்தில் தேவையான ஒன்றா இருக்குது. அதை எந்தெந்த வகையில் சிக்கனமாக யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதிக அளவில் பொது போக்குவரத்துகளை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர, அதே சமயம் இன்னைக்கு வந்து நம்மளால ஃபோன் மூலமா கண்டிப்பா பகிர முடியாது, ஆனா வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா பகிரலாம். அதுக்காக 709-443-9999 அப்படின்ற எண்ணை கூட நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளவு நேரம் கார்ல வந்து நம்ம எரிபொருளை சேமிக்க என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதே சமயம் நம்ம ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பைக் தான். யாராவது ஒரு வீட்லயாவது கண்டிப்பா ஒரு பைக்காவது இருந்துரும். சோ அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிற பைக்ல வந்து எரிபொருளை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வழியா என்ன சொல்றாங்கன்னா, சரியான கியர்ல ஓட்டணும், அதாவது லோ கியர்ல அதிவேகமா ஓட்டணும் அப்படின்னா பெட்ரோல் அதிக அளவில் செலவாகுமா, அதனால வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கியரை மாற்றிக்கிட்டோம் இருந்தாலுமே மைலேஜ் நல்லா வந்து கிடைக்கும். அதே சமயம் சும்மா நிற்கும் போது இந்த ஆக்சிலரேட்டரை முறுக்கிற பழக்கம் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அதை இந்த ஒரு டைமில் குறைச்சிக்கோங்க, ஏன்னா எரிபொருளோட விலை அப்படின்றது உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யார், எங்கேருந்து என்ன பதில் சொல்லியிருக்கா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அன்பான எங்கள் கடலோசை பண்பலைக்கும், அன்பு தங்கை நிவாசனிக்கும், அன்பு ஐயா தாளாளர் அவர்களுக்கும் வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன். இன்னைக்கு அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறீங்க, ஏன்னா இன்னைக்கு வந்து பெட்ரோல் காசு கேஸு டீசலு இது எல்லாமே இன்னைக்கு தட்டுப்பாடு, விலை உயர்வு தட்டுப்பாடு, இந்த மாதிரி சூழ்நிலையில் அருமையான தலைப்பு கொடுத்துருக்குறீங்க. நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை அருமை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு, 1 கிலோமீட்டர் நடக்கலனாலும் பரவாயில்ல, 1.5 கிலோமீட்டர் அளவுக்காவது நடந்து போய் ஒரு பொருள் வாங்கலாம். அதுக்கும் நீங்கள் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த 1.5 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபா பெட்ரோல் ஆயிரும், குறைஞ்சது 10 ரூபா பெட்ரோல் ஆயிரும் இன்னைக்கு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு வாகனங்களுக்கு மைலேஜே வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வண்டிகள் வந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து பேட்டரி வண்டி வச்சுருக்கிறேன், ஆனால் இருந்த போதுமே பேட்டரி வண்டியாக இருந்தாலும் கூட அதுக்கு கரண்ட்டு வந்து யூனிட்டு வந்து ஏறும். அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த 1.5 கிலோமீட்டரு இல்லை 1 கிலோமீட்டர் கூட நடந்து போய் ஒரு பொருளை வாங்கி வரலாங்கிறது அருமையான கருத்து நேயர்களும் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதை கொஞ்சம் எல்லாருமே கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். உடல் நீங்கள் அன்பு தங்க நிவாசனி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம், நீங்கள் நடந்து போய் வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி, வயசு என்னென்னா 28, ஆனால் அவனுடைய அந்த தம்பியோட வெயிட் என்ன தெரியுங்களா, 118 கிலோ. ஆனால் அது என்னன்னு கேளுங்க, அது அவர் ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா அவங்க ஒரு 200 அடி தான் அவங்க அவர் வீட்டுக்கும் அவங்க பாட்டி வீட்டுக்கும். ஆனால் அவ்வளோ தூரம் அவர் நடந்து போகாமல் அந்த டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அவருடைய உடல் பருவம் எப்படி குறையும், அப்போ நடக்கணும், நடந்தால் தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட நீர்லாம் வெளியே வரும். அப்போ அது மாதிரி பண்ணக்குள்ள நமக்கு பெட்ரோலு டீசலு இந்த மாதிரி கேஸு இது மாதிரிலாம் மிச்சம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால் அருமையான தலைப்பு, முடிஞ்சளவுக்கு இந்த சூழ்நிலையில் அரசாங்கமே சொல்லுது, முடிஞ்சளவுக்கு வாகன அதிகாரியும் கூட நீங்கள் வாகன போக்குவரத்தை வந்து குறைச்சிக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாமளும் அரசாங்கமே சொல்லும்போது நமக்கு இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அதை கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, எரிபொருள் நம்ம சிக்கனப்படுத்தலாம், நமக்கும் வந்து பொருளாதாரம் வந்து நஷ்டமாக மிஞ்சி இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. நாள்தோறும் நல்லதொரு தலைப்பு கொடுக்கும் எங்கள் கடலோசை பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி. சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கணேசன், மல்லிகா. அதே மாதிரி எங்கள் அன்பு தங்கைக்கு ஒரு வேண்டுகோள், படம் வந்து பூக்காரி, பாடல் வந்து காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் அப்படிங்கிற பாடல் வேணுமா? நன்றிம்மா.
2: சூப்பரான நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க சேலத்துல இருந்து நம்ம கணேசனா, அவங்களுக்குமே ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த இருசக்கர வாகனம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பைக்கு ஸ்கூட்டி என்ன வேணா இருக்கலாம், அதோட எரிபொருளை வந்து சேமிக்க நிறைய வழிகள் இருக்குது. இப்ப அண்ணா சொன்ன மாதிரிதான், பக்கத்துல இருக்கிற கடையா இருக்கட்டும் இல்ல டீ கடையா இருக்கட்டும், ஒரு குட்டியான கடைகளுக்கு போகணும் அப்படின்னா கூட பைக் எடுத்துட்டு போகாம நம்ம வந்து தாராளமா நடந்து போகலாம். இல்ல அப்படின்னா சைக்கிளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு சமயத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு இது உதவியா தான் இருக்கும். அதே சமயம் ஒரே நாள்ல செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம வந்து சேர்த்து கரெக்டா பிளான் போட்டு அதை பண்ணிட்டோம் அப்படின்னா எரிபொருளை சேமிக்கலாம். அதே மாதிரி சிக்னல் எல்லாம் இருக்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே வரும். அந்த ஒரு சமயத்துல ஒரு 40-50 நிமிஷம் இல்ல வந்து செகண்ட்ஸ் நிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா நிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தினமும் தேவையில்லாம இந்த பைக் எடுத்துட்டு சுத்துறது, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே அப்படின்னு போறது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் பழக்கத்தையும் இப்போ வந்து குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு சமயத்துல நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுமே வீட்டிலலாம் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்குமே ஓட்டணும் இல்லை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சூப்பரா கத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலைகளில் நாமளுமே கவனம் செலுத்தலாம். அதே மாதிரி வீட்டில் 2-3 பேர் வந்து நிறைய வண்டிகள் வச்சிருக்கோம் அப்படின்னா, இல்லை ஒரே பாதையில் தான் தினந்தனம் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து அவங்களோட எரி போய் இறங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வழிகளில் நம்மளுடைய எரிபொருளை நாம் தாராளமாக சேமிக்கலாம். அதே சமயம் இந்த டயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வண்டிக்கு. அது காராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, டயரில் காற்று இருக்குதா அப்படின்றத வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அதுவுமே எரிபொருள் குடிக்கிறத கொஞ்சமாக தவிர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து பெட்ரோல் வந்து ஆல்மோஸ்ட் எம்டி ஆச்சு அதுக்கப்புறம் தான் போடுவேன் அப்படின்ற ஒரு பழக்கத்தை தவிர்க்கணுமா? ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போடுற பட்சத்தில் இன்ஜினில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதனால கொஞ்சம் இருக்கும் போதே நம்ம பெட்ரோல் போட்டுக்கிறதுமே நல்லது. பைக்குக்கான சர்வீஸ்க்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதை முறையாக வந்து பயன்படுத்துறது தான் கரெக்டு அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உயர்தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344564764.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல, நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. என்ன டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபிள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு, அதுதான் அனுஜின் துணிவு.
3: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு, நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:24. சமீப வருஷமாகவே இந்த எலக்ட்ரிக் வண்டிகளோட உற்பத்தி பண்ணுற எண்ணிக்கையும் சரி விற்பனையும் சரி கணிசமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய வாகன உற்பத்தியாளர்களுமே அதிகரித்து வர்ற இந்த தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் நிறைய வகையான எலக்ட்ரிக் வண்டிகளோட மாடல்களை அறிமுகப்படுத்தி இந்த ஈவி தொழில்நுட்பத்தில் முதலீடுமே செய்கிறாங்க. இது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து வந்து இந்த எலக்ட்ரானிக் வண்டிகளோட காலம் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் பேட்டரியில் ஏற்பட்ட அந்த டெக்னாலஜியும் சரி அதோட டிசைனில் கொண்டு வந்த ஒரு சில முன்னேற்றமும் சரி எலக்ட்ரிக் வண்டிகளை வந்து கடந்த சில ஆண்டுகளாக நிறைய பேரை வாங்க வச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, அதிக செயல்திறனும் சரி மலிவான விலையிலையும் இந்த பேட்டரியோட உருவாக்கம் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வண்டிகளோட அந்த டிராவல் டிஸ்டன்ஸையுமே அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும் அப்படின்ற ஒரு தூரத்தையுமே குறைச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னுமே சிக்கல் சவால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உள்ள இந்த அந்த வண்டிக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்கும், அதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே படிப்படியான சொல்யூஷன் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க. அப்படி வந்து இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் வண்டிகளோட நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நேர்மை அவங்களோட கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம், சித்தாளோட்டிலிருந்து ரிஜா சார் பொருள் பேசலாம். இன்னைக்கு அருமையான சுற்றுலான தலைப்பு பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் ஏறிருக்கு, அது சிக்கனம் ஒன்று அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருடைய கருத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. நான் வந்து இப்போ சமீபத்தில் பைக் வாங்கினேன், டிவிஎஸ் 100 2024. இது வரைக்கும் நான் வந்து ஓட்டினதை வந்து 5600 தான் ஓட்டியிருக்கேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன். அதாவது காலையில் எனக்கு அவசர தேவை, ஸ்கூலில் பிள்ளையில உற்பத்தி மரத்தில் விட்டுட்டு அப்படியே கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு வருவேன். 3 கிலோமீட்டருக்குள்ளே இதை முடிப்பேன். அதே மாதிரி நம்ம போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் இருக்கும்போது பைக்கை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணி அந்த பைக்குடைய ஓட்டத்துலேயே போய் அங்கே போய் ஸ்டாப்புக்கு போயிடுவேன். போயிட்டு அப்புறம் வந்து வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டிட்டு அதனால ஜாமான் என்னென்ன நடந்து போய் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வண்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பைக் எடுத்து நேர வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் ஓட்டுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் பைக்கை வந்து ஸ்பீடாக ஓட்டாமல் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அதிகபட்சமாக 30-40 கிலோமீட்டர் போவேன். எனக்கு இன்றைக்கி வந்து தேன் சிந்துவே வானம் என்ற படத்தில் வந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. அதில் உள்ள எல்லா பாட்டுமே அருமையான பாட்டு தான். நன்றி, வணக்கம்மா.
5: நாம வந்து இந்த எரிபொருளோட விலை அதிகரித்ததுக்கு அப்புறம் தான் எரிபொருளோட சிக்கனம் என்ன அப்படின்றத பற்றி பேசியும் அதே சமயம் அதை எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றியுமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணா வந்து அதுக்கு முன்னாடியிலருந்தே எப்படிலாம் வந்து எரிபொருளை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் முடிஞ்ச அளவுக்கு நாமளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எரிபொருளோட அந்த விலைவாசியும் சரி சிக்கனத்தையும் சரி நம்மளால் கண்டிப்பாக வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அண்ணனுக்குமே ஒரு நன்றிகளை சொல்லிட்டு அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் இஸ்மாயில் கான் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் இஸ்மாயில் கான், ஜேகே ஆட்டோஸ். நீங்கள் ஒரு ஆட்டோ ஸ்டோர் வந்து கம்பெனி வந்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு புரிதல் வந்து இருக்கும். இப்போ நம்ம பெட்ரோல் டீசலோட விலைகள் வந்து ஏற்றம் வந்து வந்திருக்கு, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா?
8: கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்துருந்தோம் விலையேறிக்கு.
7: இந்த விலையேற்றம் நம்மளோட போக்குவரத்துகளில் ஏதாச்சும் ஒரு பாதிப்புகளையோ மாற்றங்களையோ ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்லை எவ்வளோ ரேட்டு கூட்டினாலும் நம்ம மக்கள் அப்படியே தான் பயன்படுத்துவாங்க?
8: இல்லை, மாற்றங்கள் வர வாய்ப்பு இல்லை, அதே தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா பழகிட்டாங்க, அதனால் வந்து ஏறினா 2-3 நாள் அதே லெவலில் தான் இருப்பாங்க.
7: இந்த விலையேற்றம் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை இல்லை என்ன மாதிரியான சூழ்நிலைகளை வந்து அமைக்க நேரிடும்னு நினைக்கிறீங்க?
8: இது வந்து அத்தியாவசிய தேவைகளோட விலையேற்றம் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம பால்லேருந்து காய்கறி எல்லாமே வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஒரு பொருள் அங்கேருந்து வருதுன்னா அந்த இன்க்ளூட் அந்த எரிபொருளோட சேர்த்து தான் அது காஸ்ட் ஆகும். அது கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக விலையேற்றதுக்கான வழி தான் இருக்குது.
7: இப்போ இந்த மாதிரியான விலையேற்றங்கள் அதிகமானாலும் நம்ம அந்த தனி போக்குவரத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோமே, அதை தவிர்த்துட்டு பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த முடியாதா? அதில் இருக்க சிரமம் என்ன?
8: பொது போக்குவரத்து பயன்படுத்துகிற இது வந்து என்னென்னா, மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஒன்று ஒன்று வந்து இப்போ நம்மளே வந்து கடைக்கு வரோன்னா நான் நினச்ச நேரம் வீட்டில் இருந்து எடுத்து கடை வாசலே வந்துடுறேன். இதே பொது போக்குவரத்து பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணோன்னா ரெண்டு பஸ்ஸு மாதிரி வரணும். டவுன் பஸ்ஸுனா அந்த டைம் நமக்கு செட் ஆகாது. நம்ம கடையை அடைக்கிற டைம் நமக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணி போகிறோம் வரேன்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆக மாட்டேங்குது. நம்ம கூட ட்ரை பண்ணோம் இருந்தாலும் அது செட் ஆக மாட்டேங்குது.
7: இப்போ அந்த எரிபொருளை வந்து சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வழி ஏதாவது சொல்லுங்கள்.
8: இப்போ சிக்கனத்துக்கு பயன்படுத்துறது வந்து இப்போ எழுதுக்கு யங்ஸ்டர்ஸை தவிர எங்கிட்ட எல்லாமே வந்து தேவைக்கு தான் போகிறாங்க. பசங்கனா தான் எங்கிட்ட போகிறோம் வரோங்கிற மாதிரி போகிறாங்க. பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து அத்தியாவசியம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கோங்கிற போது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணோம்னா எரிபொருளில் வந்து சிக்கனப்படுத்தலாம். இப்போ வந்து ஆயில் மாற்றுறது, அதோட ஸ்பேர் மாற்றுறது, அது சம்மந்தமாக வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் போகணும். எல்லா வெஹிக்கிளுமே மைலேஜ் கொடுக்குங்க. அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மைலேஜ் கம்பெனி சொல்கிற மைலேஜ் நமக்கு கிடைக்கும்.
7: ரொம்ப அருமையாக உங்களோட பதிவு வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நான் உங்கள் நேரத்துக்கு விகாஸ் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு
8: துலாமணம் துண்டுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டிருந்தது.
7: ரொம்ப நன்றி அண்ணா.
8: ரொம்ப நன்றி.
5: வாகனங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களே நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நமக்குமே அது நிறைய விதங்களில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு எரிபொருள் சேமிக்கிறதுல. அது மட்டும் கிடையாது, நாம் நினைக்கிறோம் இந்த எரிபொருளோட விலை மட்டும்தான் கரெக்டாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் உள்ள நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளான பாலாக இருக்கட்டும், இல்லை அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலையுமே சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நம்ம வந்து கடைசியாக ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம், இந்த எலக்ட்ரானிக் வண்டிகள் வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த பெட்ரோல் டீசல் வண்டிகள் போல இல்லாமல் எலக்ட்ரிக் வண்டிகள் வந்து புகையை வெளியிடுறதும் சரி, அதே மாதிரி காற்று மாசுபாடு, இல்லை புகை மூட்டம், பூமியை வந்து வெப்பப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறது கிடையாது. அது வந்து செய்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வண்டி தான். காரணம் என்ன அப்படின்னா அந்த CO2 தான், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதை தவிர்க்கவுமே நம்ம எலக்ட்ரானிக் வண்டிகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக் வாகனங்களை சார்ஜ் செய்கிறதுக்கான செலவு இந்த பெட்ரோல் டீசல் நிரப்புற செலவை காட்டிலும் குறைவாக தான் இருக்குது. அதனால தினசரியில் நம்மளுடைய அந்த தேவையும் சரி செலவும் சரி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வீட்டிலேயே சோலார் பேனல் மாதிரியான விஷயங்களை வச்சு சார்ஜ் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னுமே குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த பெட்ரோல் டீசல் வண்டிகளை இயக்கிறதுக்கு வந்து அதிகமான இயந்திர பாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் வண்டிகளோட கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ரொம்ப லைட் அண்ட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாருனாலையுமே ஈஸியாகவுமே யூஸ் பண்ணிக்கிறக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. நம்ம ரிஜாசா பகழ்வு என்ன கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:39 நம்ம கூட ஒரு நேயர்மே அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியா பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க யாரு, என்ன சொல்றாங்க, இத பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: இனிய நற்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். டீசல் பெட்ரோல் இதனுடைய ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. நிச்சயமாக வாகன பயன்பாடு அப்படிங்கறது தேவையான சமயத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோங்கிற ஒரு பொறுப்புணர்வோட இருக்கணும். அதிக அளவிலான அந்த 2 vehicles அப்படிங்கறத யூஸ் பண்ணாம நம்ம பைசைக்கிள் இருந்ததுன்னா அதுல போலாம். அதே மாதிரி டிராபிக்ல நமக்கு வந்து சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்துல அந்த பஸ் அப்படிங்கறதுல பஸ்ஸா இருக்கட்டும் சரி, அதே மாதிரி நம்ம வாகனங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எக்கச்சக்க ஸ்பீடாவோ ரொம்ப மெதுவாகவும் போகாம ஒரு மிதமான ஸ்பீடு எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா ஃபியூயல் அப்படிங்கறது கன்சப்ஷன் ரொம்ப நாமினலாக இருக்கும். அதே மாதிரி பொதுவா பொது போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துவது நல்லதுதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாகனம் எடுத்து அந்த ஃபியூயல் காரக்கூடிய கன்சப்ஷனை தவிர்த்து இந்த பொது போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணோம். பொதுவா ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், பஸ் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வாரத்துல ஒரு 2 நாள் நான் என்னுடைய வாகிக்கல், மற்ற 3 நாள் அப்படிங்கறத நான் என்னுடைய பொது போக்குவரத்துல யூஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தோட நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்சிஸ்ட் பண்ணணும். நம்ம சும்மா தேவையில்லாத சமயங்கள்ல வெறுனியே வாகனங்கள் எடுத்து சில பேர் டிரைவ் பண்றேன்னு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த சமயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஃபியூவல் கன்சப்ஷன் அதிகமாக ஆகக்கூடிய வெஹிக்கல்ஸ்னு பாத்தீங்கன்னா சரிவர பராமரிப்பு இல்லாத வெஹிக்கல்ஸ் தான். ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த பராமரிப்புக்கு கொஞ்சம் காசு அப்படிங்கறத இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்ல போய் ஸ்மோக் எமிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று நம்ம செய்யணும். அது வந்து இந்த வாகனங்கள் பொதுவாக ஓட்டுவதற்கு தகுதியுடையவை அப்படிங்கறத அங்கீகாரம் பண்ணுவாங்க. அதற்கு சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கி நம்ம வாகனம் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம்னா அதிக அளவிலான அந்த ஃபியூவல் கன்சப்ஷன் இல்லாம நாமினலா வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. நன்றி, வணக்கம்.
5: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா வந்து நிறைய விஷயங்களையும் அதே சமயம் எந்தெந்த வகையில எரிபொருளை வந்து சேமிக்கலாம், அதுக்கான அந்த செலவை குறைக்கலாம் அப்படின்னு நிறைய பதில்களையுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சூப்பரான ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டாங்க, அதுக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு. எரிபொருள் சேமிப்புக்காக மக்கள் அதிகமா ஒரு விஷயம் செய்யலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொது போக்குவரத்துகளை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாவே ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்கே அது நல்லதை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது மூலமாகவும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படின்றது பாதுகாப்பாகவும் இருக்கும், நமக்கு எரிபொருள் வந்து சேமிக்கவும் செய்யும், நம்மளுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த பொது போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பஸ்ஸு ட்ரெயின் இல்லை நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய ஷேர் ஆட்டோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நல்லது இருக்குது. அது மட்டும் கிடையாது, முதல்ல இருக்கிறதே எரிபொருளோட பயன்பாடை குறைக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் 40-50 பேர் டிராவல் பண்ணுறதுனால தனித்தனியாக பலர் பேருடைய அந்த பைக்கு காரு இது யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே அந்த இடத்துல குறையுது. இதனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு கணிசமான அளவுக்காவது இந்த பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது சேமிக்கப்படும். ஏன்னா வருங்காலத்தில் தட்டுப்பாடு கூட வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வரும் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்டிப்பாக இந்த பொது போக்குவரத்து அப்படின்றது அமையுங்கிறத சொல்லிட்டு ரிஜாசா பகல்வியானா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:47 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. அடுத்ததான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புள்ளியிலேருந்து கௌசானால் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எரிபொருள் சேமிப்பை பற்றி இப்போ ஒரு வீட்டிலலாம் 2-3 வண்டிகள் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதனால் பல தடவை போய் பொருட்கள் வாங்குறதை தவிர்த்துட்டு தேவையான பொருட்களை ஒரே சமயத்தில் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட இந்த எரிபொருள் வந்து சிக்கனம் படுத்தலாம். அதே சமயம் சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்து டூ வீலர்லாம் கொடுத்து வண்டி பழகிறத இந்த ஒரு காலகட்டத்தில் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த எரிபொருள் சிக்கனமாக இருக்கட்டும் அதுக்காக செலவாக இருக்கட்டும் அதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற ஒரு பாடலையுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது உண்மைதான். ஏன்னா இந்த ஒரு கோடை விடுமுறையில் நிறைய சின்ன பிள்ளைங்களுமே வண்டி பழகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஆவலாகவும் இருப்போம். ஸோ அதை வந்து இந்த எரிபொருள் வந்து கூடுற ஒரு டைமில் வந்து குறைச்சிக்கணும். அதே சமயம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பொது போக்குவரத்துனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததான் வந்து மாசு செலவு அப்படின்றதே கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தினமும் நம்ம பைக்கு காரில் போகிறத விட பஸ்ஸு ட்ரெயின் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் செலவு கம்மியாகும், அதுக்கு பார்க்கிங் பண்ணுற செலவு கம்மியாகும், அதே மாதிரி அந்த மாதிரியான வண்டிகளை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான செலவு நிறைய இடங்களில் அதிகம். ஸோ இது எல்லாமே கம்மியாகிறதுக்கு பொது போக்குவரத்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, போக்குவரத்து செலவுமே வந்து குறையும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரோடு டிராஃபிக் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போக்குவரத்துமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அடுத்து வந்து காற்று மாசுபாடு குறையும், அது எதனால அப்படின்னு நமக்குமே தெரியும். அது மாதிரி பைக்கு கார் ஓட்டி வந்து சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அதாவது இவ்வளோ நேரம் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக பஸ்ஸு ட்ரெயின்லேயே நம்மளால் ரிலாக்ஸாகவும் போய்க்கிற முடியும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த பொது போக்குவரத்தில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கான ஒரு காலகட்டத்தில் எரிபொருளை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாருமே வந்துட்டோம். எல்லாருமே அதை சேமிக்க கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகளையாவது தினம் தினம் வாழ்க்கையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நிறைய நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களையும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த எரிபொருள் சேமிப்பு எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றியும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு பாமா விஜயம் படத்திலிருந்து நம்ம அண்ணா கிட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.
4: செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துண்டனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாரு, அப்பா வாழ்வது பொறுத்தாரு. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாரு, அப்பா வாழ்வது பொறுத்தாரு. வாடகை சோபா

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. நம்மளோட குடும்ப உறவுகள் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா கட்டாயமா எந்த வயசுலயும் நம்மளால வெற்றி அடைய முடியுங்க. அதுக்காக சப்போர்ட் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா அதுக்கான ஆர்வமும் பயிற்சியும் உழைப்பும் நம்ம கிட்ட இருக்கணும்ல. அப்படி தன்னோட 76 வயசுலயும் தடகள போட்டியில கலந்துகிட்டு பதக்கங்களை குவிச்சுட்டு இருக்கிற ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் கண்ணம்மா பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? திருப்பூரை சொந்த ஊரா கொண்டவங்க தாங்க ஆசிரியர் கண்ணம்மா. சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு மேல ஆர்வமா இருந்த இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலுமே எப்பவுமே விளையாடிட்டும் விளையாட்டு துறையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கறதா இவங்களோட ஆசையாவும் இருந்திருக்கு. ஆனா இவங்களோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட மகளை நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பணும்னு ஆசை. சோ இது எல்லா பெற்றோருக்குமே இருக்கிறதானே. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க 6 வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே மாவட்ட அளவில் நடக்கிற போட்டிகளை கலந்துகிட்டு, அதாவது 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்போட்டிலாம் இருக்குல்ல, அதுலயும் கலந்துகிட்டு நீளம் தாண்டுதல்லையும் கலந்து பரிசுகளை வாங்கி குவிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட நிக்கலங்க கல்லூரிகள்ல படிக்கும் போதும் மாநில அளவிலான போட்டிகளையும் கலந்துகிட்டு தனிநபர் சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருக்காங்க. டிகிரி படிச்சு முடிச்சதுமே 1973 சென்னையில இருக்கிற உடற்பயிற்சி கல்லூரியில 1 உடற்கல்வி ஆசிரியருக்கான பயிற்சியை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு தனியார் கல்லூரியில உடற்கல்வி ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றிட்டு இன்னொரு பக்கம் அவங்களோட அப்பா ஆசைப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி திருப்பூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சி 34 வேலை பார்த்து 2008 ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆனாலுமே விளையாட்டு மேல இருந்த ஆர்வம் மட்டும் இவங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருந்திருக்குங்க. நம்ம என்னதான் ஒரு சில செயல்கள் வேண்டான்னு நம்ம நினைச்சாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதை தூண்டுற மாதிரியான செயல்கள் நடக்கும்ல. அப்படி முதியோருக்கான போட்டிகள்லாம் அடிக்கடி நடக்கிறதால முழு நேரமும் விளையாட்டு போட்டிகளே கலந்துக்கணும்னு முடிவு பண்ணி ஓடுறதை மட்டும் தவிர்த்துட்டு குண்டு எறிதல், வட்டி எறிதல், ஈட்டி எறிதல்னு புதுசா கத்துக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி 2011 முதியோருக்கு மாவட்ட அளவுல நடந்த போட்டியில கலந்துகிட்டு முதல் பரிசு 2 பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2016 சென்னையில நடந்த போட்டிகளையும் கலந்துகிட்டு வெற்றி அடைஞ்சது மூலமா ஹைதராபாத்ல நடந்த தேசிய போட்டியிலையும் கலந்துக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அங்கேயும் போய் ஈட்டி எறிதல்ல 3 இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2019 விஜயவாடாவில் நடந்த போட்டியிலையும் கலந்துகிட்டு ஈட்டி எறிதல்ல 3 பரிசும், இப்போ சமீபத்துல சென்னையில நடந்த போட்டியிலுமே கலந்துகிட்டு 3 போட்டியிலுமே 3 பதக்கம் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இவங்க விளையாடுறாங்கன்னா கண்டிப்பா இவங்களோட உணவுகளும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இதுக்காக எந்த ஒரு ஸ்பெஷல் டயட்டுமே அவங்க எடுக்கலை. வீட்டில் எல்லாரும் நார்மலாக சாப்பிட்ற அதே உணவை தான் இவங்களுமே சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 10 இருந்தே இவங்க விளையாடிட்டு இருக்கிறதால அவங்களோட உடலுமே இப்போ வரைக்கும் நல்லா ஒத்துழைச்சிட்டும் இருக்கு. ஸோ இவங்களோட கணவர் இறந்து 26 ஆனாலும் இவங்களோட மகள், மருமகன், அப்புறமா பேர குழந்தைகள் எல்லாரும் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதால தான் இந்த வயசுலையும் இவங்களால போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகளையும் வாங்க முடியுது. தன்னோட உடலை ஆரோக்கியமாக சரியான முறையில் வச்சு பல போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி அடைஞ்சிட்டு வர ஆசிரியர் கண்ணம்மாவுக்கும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக இன்னும் பல போட்டிகளில் கலந்து அவங்க வெற்றி அடையணும்னு நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இப்ப இருக்கிற பெரியவங்களுமே நம்மளால ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம டெய்லியும் காலையில கொஞ்ச நேரம் வாக்கிங் போறது, சைக்கிள் ஓட்டுறது, ஜாகிங் போறது மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்யும் போது நம்மளோட உடம்பையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியுங்க. எப்படி நம்மளோட குடும்பத்துக்காக சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யறோமோ அதே மாதிரி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளையும் நம்ம செய்யலாமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, இசிஜி வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. எப்போல்லாம் நம்மளோட சருமம் வந்து ட்ரையாக இருக்குமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு மாய்ஸ்சர் க்ரீம் இல்லைனா லோஷனை காசு கொடுத்து வாங்கி நம்ம போட்டு நம்மளோட சருமத்தையும் வறட்சி இல்லாமல் பார்த்துப்போம். இப்போல்லாம் காசு கொடுக்காமல் எந்த பொருளுமே கிடைக்காது தான். இருந்தாலும் நம்ம பகுதிகளில் சாலை ஓரங்கள்லையும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி கவனிப்பே இல்லாமல் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடி பற்றின சரியான பார்வையும் புரிதலும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த செடியை வச்சு கூட நமக்கு ஒரு நிலையான வருமானம் வர்ற தொழிலாக கூட நம்ம நினச்சா மாற்ற முடியுங்க. அந்த செடி என்னன்னா நம்ம மாய்ஸ்டர்னு சொல்லவுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கணும். ஒருவேளை கண்டுபிடிக்கலாம்னு பரவாயில்லைங்க, அதை சொல்றது தானே நம்ம நிகழ்ச்சி இருக்கு. நலம் தரும் நற்குமரி, இந்த பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சோற்று கற்றாழை இருக்குல்ல, அந்த சோற்று கற்றாழை செடியை தான் நலம் தரும் நற்குமரின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது நிறைய வாய்ப்புகளை கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த சோற்று கற்றாழை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வந்துடும். ஸோ இதை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியான முறையில் இதை பயிரிட்டோன்னா இதோட உற்பத்தியுமே அதிகரித்து நம்மளும் இதில் அதிக லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த கற்றாழையை பயன்படுத்தி நம்ம ஷாம்பு, சோப்பு, கற்றாழை எண்ணெய், தோல் பராமரிப்பு பொருட்கள்னு நிறைய செய்யலாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் கற்றாழையில் எப்படி கற்றாழை ஜெல்லி செஞ்சு விற்பனை பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ண நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதீர். கற்றாழை ஜெல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா நல்ல ஆரோக்கியமான கத்தாழையா பார்த்து எடுத்துக்கணுங்க. அது என்ன ஆரோக்கியமான கத்தாழை அப்படின்னு கேட்குறீங்களா? கத்தாழையோட அடிப்பகுதியில் கொஞ்சம் தடிமனான கத்தாழை இருக்குங்களாங்க, அதுதான். ஸோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு எடுத்துக்கணும். அப்புறம் வினிகர் இல்லைனா தேன். முதல்ல கற்றாழை எடுத்து நல்லா கழுவிட்டு அதோட சைடில் இருக்கிற முள், அந்த முள்ளையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதோட தோலை நீக்கிட்டு உள்ள இருக்கிற ஜெல்லை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் போடாமல் சாப்பரில் போட்டு நல்லா நொற வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதில் இருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அது கூட நம்ம இந்த ஜெல் கெட்டு

தயாரிப்போட பேரு, அப்புறம் நம்ம அதுல என்னெல்லாம் கலந்திருக்கோம், நம்ம தயாரிச்ச தேதி, எத்தனை நாள் வரைக்கும் இது கெடாம இருக்கும் அப்படிங்கிற விவரங்களையும் போட்ட ஒரு லேபிளையும் ஒட்டிட்டு உள்ளூர்ல இருக்கிற கடைகள் இல்லைன்னா ஆன்லைன் மூலமாவும் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நம்ம நேரடியாகவும் விற்பனை பண்ணிக்கலாங்க. நம்ம இதை அதிக அளவுல தயாரிக்கும் போது சரியான பதப்படுத்தும் முறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதை வீட்டில் இருக்கிற பெண்கள், சுய தொழில் செய்யற பெண்கள், வேலை செஞ்சுட்டு ஓய்வுல வீட்டில் இருக்கிறவங்க, தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க கூட இதை பண்ணிக்கலாங்க. நம்ம பகுதிகளிலே அதிகமா இந்த பொருட்கள்லாம் காசு இல்லாமலே நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்மளுமே இதை ஒரு தொழிலா செஞ்சு லாபம் பார்க்கலாமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

மார்கழி மாசம் வந்தாலும் வந்துச்சுங்க, பெண்களோட மனசுல ஒரே சந்தோஷம் தான். எதுக்காக அப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எந்த பகுதி சுத்தமா இருக்கோ இல்லையோங்க, நம்மளோட வீடு முற்றம் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்படி என்ன இருக்கு அந்த முற்றத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலர் கலரா கோலங்கள் தாங்க. மார்கழி மாதம் காலையில், அதுவும் பனி காற்றுல பெண்கள் காலையில் கோலம் போடும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான சுத்தமான காற்றை அவங்களால சுவாசிக்க முடியுதுங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி உணர்வாங்க. நம்மளோட பாட்டி காலத்துலையுமே கோலம்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஆனால் அப்போல்லாம் அரிசி மாவுச்சு தாங்க கோலம் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எறும்பு அப்புறம் பறவைகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதுகளுக்கு உணவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி மாவுனால கோலம் போட்டிருக்காங்க. ஏன்னா உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது மூலமா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டோட வாசல்ல வந்து செல்வத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயமா தான் இக்கோலங்கள் போடுறது இருந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு சில பகுதிகளில இருந்து நம்ம வாங்குற பொடியெல்லாம் சுண்ணாம்பு அடிப்படையா வச்சுதாங்க தயாரிக்கப்படுது. சரி, அது இருக்கட்டுங்க. இப்படி பெண்கள் கோலம் போடுறதால பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும்னா, நம்மளோட கடலோசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் நம்பரான 7094439999 நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கூட உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டு நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் நினைச்சிருக்கீங்க, நேதல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. இப்பெல்லாம் நிறைய பேர் கோலம் போடுறதே அழகுக்காக மட்டும்தான் நினைக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமா உண்மைன்னு தாங்க சொல்லணும். இருந்தாலும் அதையும் தாண்டி காலையில எந்திரிச்சு குனிஞ்சு நிமிந்து கோலம் போடும்போது நம்ம உடம்புல இருக்கிற இரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்கும். அதனால நம்ம வந்து உடல் அளவுலையும் மனசளவுலையும் ஆரோக்கியமா இருக்க இது வழி செய்துருந்தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம கோலம் போடும்போது ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நம்ம கோடு வரையும் போது நம்மளோட சிந்தனை வந்து ஒருங்கிணைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இப்போ யாருக்கெல்லாம் சிந்தனை சிதறாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, டெய்லியும் இந்த பயிற்சியை செஞ்சு நம்மளோட கவனம் சிதறாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. முக்கியமாக நம்ம ஒரு புள்ளியை கூர்ந்து கவனிக்கும் போது நம்மளோட கண் பார்வையுமே அதிகரிக்குதுங்க. உத்தாசனம்னு சொல்லப்படுற யோகாசன முறையில் நம்ம கோலம் போடும்போது, அதாவது நம்மளோட முதுகு பகுதி மட்டும் குனிஞ்சு நம்ம கோலம் போடுறோம்ல, நம்மளோட கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்து முதுகு மட்டும் குனிஞ்சு போடுறோம்ல, அப்படி நம்ம போடும்போது நம்ம முதுகுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்குற தன்மை கிடைக்குது. அதே மாதிரி வஜ்ராசன முறையில் சொல்லப்படுற யோகாசன முறையில் நம்ம கோலம் போடும்போது நம்மளோட முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளுக்குமே தேவையான ஆற்றலை கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. அதுவும் இந்த மார்கழி மாசத்துல அதிகமான காற்றும் சுத்தமான காற்றும் இருக்கிறதால தான் முன்னோர்கள் வந்து கோலம் போடவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம சும்மா வெளியே போகணும்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்கல்ல, அதனாலதான். ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சயின்ஸோட தொடர்புடையதா இருக்குங்க. ஸோ நம்மளும் அதை கடைபிடிச்சோன்னா ஆரோக்கியமா நம்மளோட வாழ்க்கையும் வாழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. கண்டுபிடிச்சது பொருட்கள்லாம் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு நாம பதப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. ஆனா பொருட்களை வைக்கலாம்னு சொன்னதுக்காக என்ன வேணாலும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடவே கூடாதுங்க. நம்ம பகுதிகளில் அதிகமா ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. முதல்ல சோறு, அப்புறம் குழம்பு, சட்னி, மாவு, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ். அதையும் தாண்டி இப்போ ஒரு சிலர் அதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா, நம்ம வெட்டிட்டு மீதி இருக்குள்ள காய்கறிகள் அதை நாளைக்கு பயன்படுத்தலாம், வெளியே வச்சோம்னா கொசு மிச்சரும்ல கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் நமக்கே தெரியாம நம்ம வைக்கிற ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து நம்மளோட உடலுக்கு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த பொருட்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறதுனால நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறத பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? இதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, இஞ்சி. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருள் தாங்க இஞ்சி. ஆனா இதே இஞ்சிய நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற எண்ணெய் பொருள் வந்து விஷமா மாறி நம்மளோட வயிற்றுல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு வயிற்று வலிய உண்டு பண்ணிரும். ஸோ அதனால இனிமே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததும் ஃப்ரிட்ஜில் வைக்காம காற்றோட்டமான கூடைகளை வச்சு நம்ம வெளியே வச்சுக்கலாம். ரெண்டாவதா பூண்டு. இதை நம்மள யாருமே அதிகமாக ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம உணவு சமைக்கிறதுக்காக அதோட தோலை உரிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நம்மளோட கல்லீரல் பாதிக்கிற அளவுக்கு நச்சுத்தன்மையாக அதை மாறிடுங்க. நம்மளோட கல்லீரல் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த நேரங்களில் நம்ம வந்து பூண்டை சும்மா சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சோறு. எல்லார் வீட்லையுமே வைக்கிற முக்கியமான பொருள் தாங்க சோறு. மற்ற பொருட்களை நம்ம அதிகமாக வைக்கிறோமோ இல்லையோ, இந்த சோறு மட்டும் தினம் தினம் வச்சிருவோம். ஏன்னா அளவுக்கு அதிகமாக சமைக்கிறது, அப்புறம் வீட்டில் யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் சாதத்தை வச்சு சாப்பிட்றதுமே கூடவே கூடாதுங்க. பழைய சோறை நம்ம சாப்பிட்டுக்கலாம். பழைய சோறுனா நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நைட்டு போங்கன்னா சோறை நம்ம தண்ணி ஊற்றி அடுத்த நாள் காலையில் நம்ம வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம்ல, அப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடுத்த நாள் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த சோறை போட்டு சாப்பிட்றது கூடவே கூடாதுங்க. ஸோ அது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆபத்து. நாலாவது வெங்காயம். சாதத்துக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக எல்லாருமே வைக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம் தாங்க. ஏன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துட்டு மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வெங்காயத்தை வைக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும், அதை கூட நம்ம கண்டுக்க மாட்டோங்க. இப்படி வைக்கும்போது அது சீக்கிரமே ஆக்சிடைஸ் ஆகி அதோட நச்சுத்தன்மை உருவாக்கி தேவையில்லாத உடல் பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களில் யாரெல்லாம் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்களோ உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒருவேளை என்னால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா, என்னால் பொருட்கள்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கம்மியான அளவில் சமைச்சிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று கரகாட்டக்காரன் மற்றும் ஆண் பாவம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: வந்த சனம் எல்லாம் இந்திரன் வந்ததும் சந்தி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கரகாட்டக்காரன் மற்றும் ஆண்பாவம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று கரகாட்டக்காரன் மற்றும் ஆண்பாவம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா. எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று கரகாட்டக்காரன் மற்றும் ஆண்பாவம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சோறு இலையில அந்த பக்கம் விழுது, சரின்னு இந்த பக்கம் தான் சோறு போட்டுருச்சே மகராசின்னு அந்த சபையில உட்காந்துருக்க கரெக்டா குழம்பு சோத்துக்கு தலையில வைக்குது, அதுவும் பதறி பதறி வைக்குது. பரிமாற தெரியல, ஒருத்தங்களை வரவேற்க தெரியல. ஒரு காலேஜ்லங்க 17 புள்ள வந்து எனக்கு ஃபர்ஸ்ட், அவ தான் டியூட்டி, ரெஃப்ரெஷ்மெண்ட் டியூட்டி, முதல்ல கொண்டு வந்து கையில கொடுத்தா டீ. தாகமா இருக்கு, என்னடா டீ கொடுத்துட்டாவேன்னு பார்த்து டீ குடிச்சிட்டேன். ஒரு சிப்பு டக்குன்னு கொண்டாந்து தண்ணி வைக்கிறான், தண்ணிய பாக்குறேன் டீய பாக்குறேன், எதை முதல்ல குடிக்கிறது, இதை சிப் பண்ணிட்டேன், இது ஆறுது. கொஞ்ச நேரம் போச்சு, ஒரு 10 அப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டாந்து வைக்கிறான். நான் அவளை கூப்பிட்டேன், ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்கணும், அப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் டீ கொடுக்கணும். இந்த அம்மா கிட்ட சொல்ற, அந்த அம்மா யோசிச்சு தலையாட்டுது, நம்ம பிள்ளைக்கு தெரியறது இல்ல, இங்க இருக்கிற பல பேருக்கே தெரியறது இல்ல, இந்த யங் பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்ல. ஏன் தெரியறது இல்ல தெரியுமா? சிம்பிள், நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் யாரும் வர்றதில்லை, விருந்தோம்பல் இல்லை. என்ன 100% வாங்கிட்டு நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு 35 ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க. இப்போ பயம் இவங்களெல்லாம் சமாளிக்கணுமேன்ட்டு நான் யோசிச்சு பாக்குறேங்க. குடும்பம்ன்ற வேல்யூவை விட்டுடாதீங்க, உறவுகள்ன்ற வேல்யூவை விடாதீங்க. அதே நேரம் நான் ஒன்றும் இல்லைங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ ராத்திரி போய் சேரும்போது 12:00 ஆகும், என் பையன் முழிச்சிட்டு இருந்தான்னா, அவன் சாப்பிடலைனா, அவனுக்கு சூடாக ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் நேராக போய் கிச்சனில் போய் தான் அவனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன் நான். 1000 பேச்சாளர், பெரிய பேராசிரியர், உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர், இயக்குனர், உலகமெல்லாம் வீட்டில் யார்? நான் அம்மா. ஒன்று அன்னைக்கு சொல்கிறான் என்கிட்ட, என் பையன் சொல்கிறான் என்கிட்ட, சொல்கிறான் என்னம்மா வீட்டில் இருக்கிறதே இல்லை, வெறும் மீட்டிங்னு போயிட்டே இருக்கிற, வீட்டில் 2 இருக்கேன், எனக்கு மக்குருணி செஞ்சு கூட, செய்கிறேன் போ அப்படின்னு. போகும்போது நான் சும்மா இல்லாமல் அவனை வம்பு கிழத்தேன், நல்லா பேசுகிற வரைக்கும் என்னை யாரோ விடமாட்டாங்கடான்னு நான் சொல்லியிருக்கேன் வேணாம் அந்த அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை. போனவன் திரும்பி வந்தான், இப்படி பிடிச்சி திருப்பினான் என்ன. அதனால தான் சொல்கிறேன், 1 நல்லா பேசிடு. நம்மகிட்ட நம் குழந்தை தானேங்க பேசும், எங்கே அன்பு செலுத்த வேண்டுமோ அங்கே அன்பு செலுத்தி, எங்கே கண்டிக்க வேண்டுமோ அங்கே கண்டித்து, வீட்டை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவது. இது தர்த்தரங்க, இது கேட்காதுங்க, இது எந்த பேச்சையும் உருப்படாதுங்க, இது சொல்லாதீங்க, உருப்படும் வரும், நம்புங்கள், நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே பாண்டதற்கு உன்னை காண்ட
1: 7000 plus designs ஒரே floorல விருந்து கிடக்குற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரிய தேடி தரும் கலை கூடம்.
2: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்புல கண் சிமிட்டமா இருக்கிற பிரமிப்பு, உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
1: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் பிகஸ்ட் சிங்கிள் ஃபுளோர் ஷோரூம். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: How to treat children. ஒரு கப்பல்ல ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருந்தானா, எதுவுமே சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, நம்ம கப்பல் முழுக போகுதுன்னு என்ன மாதிரி ஒருத்தன் உள்ள இருந்துகிட்டு இருந்தான். என்ன தெரியுமா, அந்த ஞானி ஏய் அவனை பிடிச்சி கடல்ல போடுங்கடான். கடல்ல போட்டோட துடிக்கிறான், சாவறதுக்கு முன்னால எடுத்து போட்டாங்க மறுபடியும் கடல்ல. கடலை சந்திச்சுட்டு வந்தானா கம்முன்னு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கடலை விட கப்பல் தான் பாதுகாப்பானது. கிவ் ட்ரீட்மெண்ட், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. குழந்தையை வசப்படுத்துங்கள், கண்காணியுங்கள். கண்காணிப்பதுதான் முக்கியம், கண்டிப்பது அல்ல. நாம் பேசுவதை கேட்டு அது உருப்படுறதா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க, நம்மளதான் பாக்குது. இதை எடுத்துக்கிட்டு நீங்க பாத்ரூம் போனீங்கனால முடிஞ்சு போச்சு கதை. ஒரு பக்கவாதம் வந்த ஒரு பெரியவர், பக்கத்துல அவங்க மனைவி, திடீர்னு அந்த மனைவிக்கு நெஞ்சு வலி, எழுந்திருச்சு அந்த அம்மா சொல்லுது, பக்கத்து ரூம்ல மருந்து பெட்டியில ஆஸ்பிரின் இருக்கு, எடுக்கணுங்கன்னு சொல்லுது. இவருக்கு கை கால் விழுந்திருக்கு. இவர் தன்னுடைய பையனை கூப்பிடுறாரு, அவன் குரல் கேட்டாலும் வரலீங்க. இது அந்த தந்தை தந்த வாக்கு மூலம். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா, அவன் கிட்ட சொல்லாதீங்க, அவன் உதவி செய்ய மாட்டான் சொல்லிட்டு இறந்துருச்சு அந்த அம்மா. எனக்கு தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. அம்மா அப்பா என்றால் பதற வேண்டாமா, ஆசிரியர் என்றால் பணிவு வேண்டாமா? ஆசிரியரிடத்தில் பணிவு இருக்கிறதா பிள்ளைகளுக்கு? அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியும், உங்களிடத்தில் தான் சொல்ல முடியும். இவங்க பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அனுப்புவாங்க, நீங்க மழை பெய்ய வச்சு நனைய வச்சு அனுப்புவீங்க. இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் இரண்டு பேரும் கைகோர்க்க வேண்டும். ஒரு பையன் தலையில இப்படி கொத்தா முடி வளர்த்துக்கிட்டு, கழுத்துல நிறைய செயின் போட்டுக்கிட்டு, நிறைய மோதிரங்கள் போட்டுக்கிட்டு, நிறைய வளையல் போட்டுக்கிட்டு, சுடிதார் மாதிரி பேண்டை போட்டுக்கிட்டு வந்தான். சூப்பரா படிக்கிற பையனா. கலெக்டர் கிட்ட ஏதோ பேசணும்னா கலெக்டர் டைம் கொடுத்தாங்க. ஸ்டேஜ்ல நடக்குது, ஈ நடந்து வந்தான், வந்து அப்படியே நின்று இப்படி இப்படி பார்க்குறான். யார கலெக்டர் அப்படின்னா பாருங்க. அதுக்குள்ளே அவன் ஃபோன் அடிச்சிருச்சு, சத்தமாக அலறுது ஃபோன். ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு அடிக்குது சபையில். அதுக்கு கண்டினியூஸ் மியூசிக் வேற, நான் அடித்தா தாங்க மாட்டேன், நாலு நாள் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். கலெக்டர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. வாய்ப்பு இல்லை அவனுக்கு, வாய்ப்பு போயிடுச்சு. இப்படி சொல்கிற பாருங்க, வி கேனாட் மேக் த செகண்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தை இப்படி சொல்றேங்க உங்க எல்லாருக்கிட்டையும், நல்ல விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, அது நம்ம முன்னால செஞ்சு காட்டாது. ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு என்று சில சவால்கள் வந்து விழுகின்ற பொழுது அதை சந்தித்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் சொல்லிக் கொடுத்த அறங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நல்லது சொல்லிக்கிட்டே இருங்கிறனா.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

ஆன தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும்

0: சூச்சி எறிஞ்சோம் தலைகுனிவாறு ஆறாங்க,
1: தலைகுனிவாறு ஆறாங்க.
0: அருகில் கேள்விருக்கு நம் உடம்பு.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எனக்கு ஒரு வக்கீல் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அது கிரிமினல் கேசஸ் பாத்துட்டு இருந்துச்சு. பர்வீன், நான் கிரிமினல் கேஸ விட்டேன், ஃபேமிலி பக்கம் வந்துட்டேன்னா. ஏம்மான்னு கேட்டேன். இந்த கிரிமினல் அடிதடி எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் நடக்குது. சம்பாதிக்க முடியல, ஃபேமிலி கோர்ட்ல நல்லா சம்பாதிச்சுக்கிறேன். எப்படி சம்பாதிக்கிறேன்? இங்க பாரு, ஒரு ஆம்பளை போன் வச்சிருந்தா 10 பொம்பளைங்களோடையாவது பேசிட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கு எப்பவாவது பிரச்சனை கண்டிப்பா வருது. டெய்லி எனக்கு 3 கேஸாவது கிடைக்குது. ஒரு கேஸுக்கு 10,000 ரூபாய், டெய்லி 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறோம். சும்மா பேசலண்ணா, பேசுவது தப்பு இல்லை. ஆண்களோடு பெண்களும், பெண்களோடு ஆண்களும் சரி நிகர் சமானமாக வளர வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தவறுகள் செய்யலாம், அதை பாவங்களாகவும் குற்றங்களாகவும் மாற்றிக்கொண்டே வருகிறோம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். கல்விக்கழகமாகட்டும், நம்முடைய குடும்பம் என்ற நிறுவனமாகட்டும், நாம் பின்பற்றும் மதமாகட்டும், நம்மை செலுத்துகின்ற அரசியலாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மிக சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வழி செய்ய வேண்டும். நீதி என்பது என்ன தெரியுமா? அடுத்தவர்களிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வதற்கு பெயர் நீதிமான். நமக்கு நாமே ஒழுக்கமாக இருப்பதற்கு பெயர் நேர்மையானவர். நாம் நீதிமான்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும். 10 வருஷம் ஒரு ஆம்பளை கிட்ட தோத்துருச்சிங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டான். அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, ஏமா அவங்கிட்ட, அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன்கிட்ட என்னமா நீ பார்த்த, இவ்வளவு காசு இழந்திருக்க, உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனா கையில குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை, நீ பாத்துக்கிறது இல்லையாமா? அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் தாங்க இன்னைக்கும் எனக்கு அதிருது. அவர் சொன்ன பதில் சொன்ன தெரியுமா? நான் கைவிடப்பட்டு, கணவனால் கைவிடப்பட்டு நான் நிற்கின்ற பொழுது அவர் தான் என்கிட்ட வந்து அன்பா பேசினார். என்னப்பா பேசினார்? சாப்பிட்டியா என்று கேட்டார். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு 10 வருஷம் குடுப்பியா நீ? இப்ப ஏதோ ஒரு இடத்துல மிஸ்ஸிங் ஆகுது இல்ல? அப்ப நான் படித்த படிப்பு, கற்ற கல்வி, பெற்ற ஆளுமை வெறும் மார்க் ஷீட்ல இருக்கிறதா? கிடையாது. உங்க குழந்தை ஸ்மார்ட்டா வளர்றானான்னு பாருங்க, ஒழுக்கமா வளர்றான்னு பாருங்க, அறத்தோடு வளர்கிறானான்னு பாருங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதி பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலம்ங்கிறது பலாப்பழம், நுங்கு, இழந்த பழம், கொடுக்காப்புளி, தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களுக்கு சீசனாவே இருந்தாலும் இந்த சீசன்ல நிறைய பேரும் எதிர்பார்க்கிறது வெள்ளரிக்காய் தாங்க. அந்த வெள்ளரிக்காய சாதாரணமா கடிச்சு சாப்பிடுறதோ இல்ல உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிடுறத தாண்டி மிக்சியில வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, உப்பு, சீரகத்தை போட்டு அடிச்சு வடிகட்டாம அது கூடயே மோர் கலந்து சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி, முகத்தை இளமையா வச்சுக்கிறோம், இளநர வர்றதையுமே இந்த ஜூஸ் தடுக்குதான். அதனால வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் கூட செஞ்சு குடிச்சுக்கலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தம்பி பயல் இனிவேல் பிறப்பானு இளவரசன் நாம் தான் என்று போட்டிக்கு வருவான்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நான் தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன், இன்னைக்கு தெரிஞ்ச கேஸ் ஸ்டடி. வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஏதோ ஒன்றை நோக்கி ஓடுவதற்காக அல்ல, வாழ்வதற்காகத்தான். வாழ்வதற்காக என்று திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஏதோ ஒன்றுக்காக நரகமாக்கி கொள்ளலாமா? நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஒரு உதாரணத்தை சொல்லி என் பேச்சை நான் தொடர்கிறேன். இந்த வினாடியில் நானும் நீங்களும் களி கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆக பெரிதாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதம் இதோ இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது சில பேர் ஆமா இல்ல அப்படின்னு உணர்றதுக்காகவே டைம் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்காக தானே வந்திருக்கேன், பேச்சை கேட்கலாம்ல. வாழ்க்கையை அனுபவிக்கவே தெரியாதவர்களாக இருக்கிறோமே, உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கேன். இந்த கூட்டம் இல்லை என் நோக்கம், இண்டிவிஜுவல் தான் என் நோக்கம். இந்த மூங்கில் காட்டில் ஏதோ ஒரு புல்லாங்குழலிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில சொற்கள் தான் வந்து விழும், கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா இஸ் த மேன் ஆஃப் நோ மூடு, அவருடைய மூட நாம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான். ஹீஸ் அ லீடர். இப்படினா நம்மளை கோபப்படுத்திடுறாங்க, இப்படினா சிரிக்க வச்சிடறாங்க, இப்படினா அழ வச்சிடறாங்க, இப்படினா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஏங்க, நீங்க அனுபவிக்கிற எந்த இன்பத்தையும் எந்த அக வாழ்க்கை சுகத்தையும் அனுபவிப்பது இல்லைங்க இவங்க எல்லாம். இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, பெர்னார்ட் ஷா சொல்கிறார், எந்த டீச்சரும் தான் இறைவனிடமிருந்து வாங்கி வருகின்ற முழு ஆயுளை வாழ்வதே இல்லை. அவர்கள் தாங்கள் யாருக்கு பாடம் சொல்லி தருகிறார்களோ அவர்களுக்காக அதை செலவழித்து விடுகிறார்கள். நான் சத்தியமா சொல்றேன், நான் ஒரு டீச்சர், இறை ஆணையாக சொல்கிறேன், இறை சாட்சியாக சொல்கிறேன், என் பிள்ளை ஜெயிப்பதை காட்டிலும் எனக்கு பெருமடங்கு மகிழ்ச்சி.

0: என் வகுப்பு பிள்ளை ஜெயிப்பது. நான் அதை உணர்ந்து சொல்றேங்க. ஆசிரியர்களை மரியாதை செய்யுங்கள். இதோ இத்தகைய துறவிகளை மரியாதை செய்யுங்கள். இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற பெரியவர்களை உண்மையில் அடையாளம் காணுங்கள். பல நேரங்களில் திரை மறைவில் இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் திரையில் தெரிவதை மட்டும் நம்பி ஏமாந்து விடுகிறோம். அப்படி ஏமாறாமல் இருப்பதற்காகத்தான் கல்வி. 100% அட்டெண்டன்ஸ், 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த பிள்ளை என்ன பண்ண போதும்? 95 நாள் வரட்டும் போதும். ஒரு காதுக்குத்து கூட்டு போங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போங்க, ஒரு சாவுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு திருவிழா கூட்டிட்டு போங்க, குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, தாத்தா பாட்டியை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போங்க, உறவுக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மட்டும் இப்படி பலபலன் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெப்பலன்ட் வால் டைல், தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது, கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல, தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ் அனு ஸ்டைல்ஸ் மால். அனு ஸ்டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
6: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: நான் இப்படி சொல்ற பாருங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற பரிசு எது தெரியுமா? 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான் இதுவரைக்கும். அதல்ல, என் தாய்க்கு 80 வயது. என் தாயை கண்ணிய குறைவு இல்லாமல் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் இதோ இந்த வினாடி வரைக்கும்

0: போகிறேன், ஆஸ்திரேலியா போறேன், செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல் சிலப்பதிகாரம் பேச போகிறேன், செயற்கரிய செய்வர் பெரியர் பெரிய புராணம் பேச போகிறேன், கம்பனின் அற்புத பாத்திரங்கள் கம்பராமாயணம் பேச போகிறேன். மெல்பர்ன்ல நடக்குது. உங்களுக்கான ஸ்பார்க் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களை இந்த பிரபஞ்சம், இந்த பூமி பந்து மிக உன்னத நிலையில் கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு தரும். பல நேரங்கள் அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிக்காமலேயே செத்து போயிடும் தெரியுமா பல பேர். உங்க குழந்தை கிட்ட தயவு செஞ்சு, என்கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு இங்கே இடம் இருக்கா மேடம்? அது காலேஜ் சார். இல்லை சார், பக்கத்தில் ஸ்கூலில் இருக்கு சார். மேடம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் தேர்வுக்கு ப்ரிப்ரேஷன் கொடுப்பாங்களா மேடம்? குழந்தைய குழந்தையா இருக்க விடுறோமா நாம? நான் ஒன்று சொல்றேங்க, பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்றைக்கு கிரீன் பென்ல இருக்குன்னா நானே உருப்பட்டுட்டேன். நீங்க எல்லாருமே உருப்பட்டுட்டீங்க, நம்ம புள்ள இங்க உருப்படாதா என்ன? உருப்பட்டுறோம், நம்பிக்கையோட போங்க. நாமளே ஜெயிச்சுட்டோம், நம்ம புள்ள ஜெயிக்காதா? அதை போட்டு வளைத்து, அதை போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் அதனுடைய சோம்பேறித்தனத்தை நாம் மிகச்சரியாக அடையாளம் காண வேண்டும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். பைபிள் அப்படி சொல்லலாமா? இருக்கிறவனுக்கு கொடுப்பேன், இல்லாதவன் கிட்ட இருந்து இருக்கிறதும் எடுத்துப்பேன்னு பைபிள் சொல்லலாமா? நான் தேடி போனேன், அந்த பகுதிக்கு போனேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை, அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்மையை தெரிந்து வைத்திருங்கள். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக நம்பாதீர்கள். உள்ளே சென்று பாருங்கள். நான் உள்ள போய் பார்த்தேன். இதுதாங்க அந்த டயலாக் வரத்துக்கு, அந்த வாக்கு மூலம் வாக்குதத்தம் வரத்துக்கு முன்னால நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஆண்டவர் இடம் விட்டு நகர்கிறார். நகரும் போது அவருடைய சிஷ்யர்கள் மூன்று பேரை அழைக்கிறார். அழைச்சி சொல்றார், நான் ஒரு இடத்துக்கு போறேன், திரும்பி வரத்துக்கு லேட் ஆகும். நீ என்ன பண்ண, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செஞ்சுட்டு போறேன், அதை சரியா கண்காணிச்சு கவனிச்சு நீங்க பாதுகாப்பா இருங்க, நான் வந்தேன்னா கணக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அவ்வாய் அம்மாய் அப்பாய் அம்மாய் அப்பா சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா ஆயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தான் நிறுத்தாரே தபலா மாமா டோலக் தாத்தா தபலா மாமா டோலக் தாத்தா தபலா மாமா டோலக் தாத்தா தபலா மாமா டோல்

மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே தபலா மாமா டலக் தாத்தா தபலா மாமா டலக் தாத்தா தபலா மாமி டோ

0: மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இளநீர், மோர், கம்பங்கூழ், நுங்குன்னு ஏகப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலான்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி, என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புளிப்பு, காரம் அதிகமா சேர்க்கப்படுற இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரியான வகைகளை தவிர்க்கணும். ஏன்னா இது உடல் சூட்டையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த வெயில் நேரங்கள்ல எடுத்துக்காததுதான் நல்லது. ரெண்டாவதா காரமான உணவுகள். இத தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டால நீர்க்கடுப்பு, நீர்ல ரத்தம் வெளியேறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். மூணாவதா எண்ணெய் பலகாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வடை, போண்டா, பஜ்ஜி அதோட சேர்த்து டீ காஃபி மாதிரி குடிக்கிறது பித்தத்தை தான் அதிகப்படுத்தும். அதனால முடிஞ்சவர அதிகமான வெயில் சமயங்கள்ல தவிர்க்கிறது நல்லது. நாலாவதா அதிக காரமான பச்சை மிளகாய், மிளகு, மசாலா சேர்த்த சாப்பாடு. இது வயிற்று போக்கை ஏற்படுத்தவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆசன வாயில எரிச்சல் கூட ஏற்படுத்தலாம். அஞ்சாவதா லீவு நாட்கள்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வகையில கடைகள்ல விக்கிற பரோட்டா, மைதா உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுறத தவிர்க்கிறது தான் இந்த கோடை காலத்துல சிறந்தது.
0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்கள மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப், அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: ஆண்டவர் ஒருத்தங்கிட்ட 4 காசு கொடுத்திருக்கார், ஒருத்தங்கிட்ட 2 காசு, தகுதி அறிஞ்சுதான் கொடுக்கிறார் கடவுள். ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்தாரா? ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த. வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. ஆண்டவர் திரும்பி வர்றார், இந்த 4 காசு வச்சிருந்தான்ல அவன் உழைச்சி அதை முதலீடு பண்ணி அதை 8 காசி ஆக்கியிருந்தான், டபுள் ஆக்கியிருந்தான். ஆண்டவர் அதை கையில் பார்த்து கொண்டு சொன்னாராம், நான் கொஞ்சமாகத்தான் கொடுத்தேன், நீ அதை இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன் சொல்லிட்டாரா? அடுத்தது 2 காசு ஆளு வருது, நீ என்னப்பா பண்ண, 4 காசு செஞ்சிருக்கேன் ஆண்டவரே. அதைவிட குறைவாக கொடுத்தேன், அதையும் நீ இரட்டிப்பாக்கி தந்திருக்கிறாய். உன்னையும் சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். வாக்கு நம்மளு நம்மள மாதிரி ஒருத்தன் மூணாவது ஆள் வந்தான். என்னப்பா என்ன சொல்லு, எங்க காசு? என்ன காசு? ஒரு ரூபா கொடுத்தங்கடா, இருங்க வரேன் அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஒருத்தர் ரூபா கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டான். அந்த உன் காசு. என்னப்பா நான் நீ வேற இதை வச்சு ஏதாவது செய்யினியா? அது வேற சொல்லிட்டு போனியா? வந்து கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும்ட்டு அதை நான் தொலைச்சி கிழிச்சு போட்டானா? உன் கோபத்துக்கு யார் ஆளாக வருது? இந்தா புடி. அப்போ சொன்னாராம் ஆண்டவர், சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தினால் கொடுத்ததை விளைவிக்காமல், கொடுத்ததை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாமல் என் கோபத்தை காரணம் காட்டி எனக்கா திருப்பி தருகிறாய்? உன் கையில் இருந்து அப்படியே பிடுங்கிட்டு அவன் கிட்ட இருக்க எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி கொண்டார். இப்போ புரியுதா அந்த ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தம்? உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு தரப்படும். உழைப்பும் நேர்மையும் முயற்சியும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக அடுத்தவர்கள் மீது பழி போட்டு சும்மா உட்கார்ந்து சாப்பிடுகின்றவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பைபிள் எச்சரிக்கிறது என்று நான் அந்த வாசகத்தை புரிந்து கொள்கிறேன். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு குரல் தான், ஒரு குரான் வசனம் தான், தேவார திருப்பதிகங்களில் வருகின்ற ஒரு மந்திரம் தான். நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? என் வாழ்க்கைக்கு நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன்? இது மிக மிக முக்கியமானது. இதற்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன துருப்பு சீட்டை மட்டும் தந்துவிட்டு போகிறேன். இரவிலே உணவருந்துகின்ற பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து உணவருந்துகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி உட்கார்ந்து உணவருந்துகின்ற பொழுது நல்ல விஷயங்களை சம்பாஷணையில் கொண்டு வாருங்கள். குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் அலாம் அடிக்கிறேன், நான் எச்சரிக்கை மணி அடிக்கிறேன். இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலே தேவைகள் மட்டும்தான் இருக்கின்றனவே தவிர அன்போ பைண்டிங்கோ இல்லை. தேவைக்கு மட்டும்தான் வந்து கேக்குது நம்ம கிட்ட. அன்பா இருக்கு அதுக்கு தெரியல. தெரியாததற்கு காரணம் நாம் அவர்களிடத்தில் அன்பாக இல்லை, மைண்ட் கண்டிஷனிங் பண்ணிருச்சு அது. மைண்ட் கண்டிஷனிங் பண்ணாதீங்க. இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஜோக்கா தான் சொல்லுவேன் இதை. இப்ப முதல்லாம் நான் லெட்டர் லீவ் லெட்டர் எழுதும் பொழுது நம்ம எழுதுவோமா லீவ் லெட்டர் எப்படி? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் fever, I request grant me 2 days leave. Yours? பயந்து போய் ஸ்டேட்மெண்ட் மாத்துறாங்க பின்னால. எல்லாரும் ஃபேத்ஃபுல்லி சின்சியர்லி நாமெல்லாம் என்ன எழுதணும்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதணுமா இல்லையா? இப்போ எழுதுறது இல்லை. ஏன் தெரியுமா? ஈ முன்னால் வருமா ஐ முன்னால் வருமான்னு பிரச்சனை. என்னப்பாப்பா ட்ரூலி தான், எவ்வளோ ட்ரூவோ அவ்வளோ எல்லு. ஃபேத்ஃபுல்லி அப்படின்னா எவ்வளோ ஃபேத் இருக்குதோ அவ்வளோ எல்லு. சின்சியர்லி அப்படின்னா எவ்வளோ எல் இருக்குதோ அவ்வளோ சின்சியர்.
12: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

கெட்டு பொழைக்க வேண்டா, யமனை பார்த்து சிரிப்ப வேண்டா. நான் செத்து பொழைக்க வேண்டா.

சிந்தன பெட்டியில் உறங்குகிறார், அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திடச்

உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டமிது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதோ அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதான். பரம்பரை ரத்தம் உடம்பிலதோ அது முறுக்கேறி கிடப்பது நரம்பு.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன தர இது, பார்த்தா மட்டும் இல்ல தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: இந்த வெயில் சீசனுக்கான ரொம்பவே டேஸ்டான சத்தான ரொம்ப விலை குறைவா கிடைக்கிற ஒரு பானம்னா அது கம்பங்கூழ் தான். சிறுதானியங்களோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இருக்கிற சிறுதானியத்துல அதிக அளவு புரதச்சத்து கம்புல மட்டும்தான் இருக்குதான், கிட்டத்தட்ட 11.8%. ஆரோக்கியமான சருமம், தெளிவான கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிற பீட்டா கரோட்டின் கம்பு பயிர்ல அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயில்னால வரக்கூடிய களைப்பு, நீர்ச்சத்து இழப்ப போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால காலை உணவை சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூட காலையில ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடிக்கிறது உடலுக்கு அவ்வளவு சத்து.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பவாதம், இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல வெப்பவாதம்னா என்னன்னு தெரியுமா? உதாரணமா வெயில் ஆரம்பிச்சு

0: நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கூட ரிமோட் எடுத்து ஏசி ஆன் பண்ணி ரூமோட வெப்பநிலையை குறைக்கிறோம். இதே வேலையதான் நம்ம உடலுக்குள்ள நம்ம மூளையில தெர்மோஸ்டாட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த தெர்மோஸ்டாட் தான் உடம்போட வெப்பநிலைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு அளவுக்கு மேல வெப்பநிலை அதிகமா போகும்போது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுருது. அப்போதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறியா டயர்டா இருக்கிறது, மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, அதே மாதிரி சிலருக்கு பிக்ஸ் கூட வரலாம். இது வராம தவிர்க்க தான் தண்ணி ஆகாரங்களான பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, வந்துச்சுனா என்ன முதல் உதவி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்க போட்டிருக்க டிரெஸ் தளர்வு, அதாவது லூஸ் பண்ணணும். ரெண்டாவது தண்ணியால இல்ல ஐஸ் தண்ணியால உடம்ப தொடச்சு எடுக்கலாம். மூணாவதா சுய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா இளநி, தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை கொடுக்கலாம். சுய உணர்வோடு இல்ல அப்படின்னா வாய் வழியா எதுவும் கொடுக்காம ஐசால ஒத்தடம் கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா உடல் உறுப்புகள் பாதிக்காம காப்பாத்தலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வந்துச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட, நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கள் கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஹலோ, வணக்கம். கடலோசை எஃப்எம் 90.4. நீங்க யாரு, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: என்னோட பேரு இங்கிதா பிரகாசி, நான் வந்து தங்கச்சி பேசுறேன்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேட்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேட் தம்பியும் வந்து சரியான டைமுக்கு இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க?
1: அது இப்போ சொல்ல மாட்டேன், அது அப்புறமா சொல்லுவேன்.
0: சரி ஓகே, வழக்கம் போல் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து தான் ஆகணும். நம்ம ஜான் ஹோரேட் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனா மோனா கேம் தான். இது வந்து நாங்களாக வச்ச ஒரு பேர் தான். வந்து ரொம்ப நாட்கள் கழித்து இந்த ஒரு கேமில் வந்து நம்ம திரும்பவும் விளையாட போகிறோம். இந்த கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோட பேரை தான் வந்து சொல்லணும், ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோட பேர் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் நேயர்களுக்கான முதல் கேள்வி, மீ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்னலாம் நம்ம வீட்டில் இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடல்களும் கிடைக்கும். அதுக்கு 709-443-9999 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நேற்று நடந்த ஒரு மேட்சை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு மேட்ச் கிடையாது, ரெண்டு மேட்ச். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதனால ரெண்டு மேட்ச் வந்து நடந்திருக்கும். சரி, யார் யாருக்கு நடந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அதை சொல்லுங்க.
1: அதாவது ஆர்சிபி விசஸ் பிபிகேஎஸ், இந்த ரெண்டு பேருக்கு மேட்ச்சு. யார் டாஸ் வின் பண்ணா அப்படின்னா பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணி பேட்டிங்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் சூஸ் பண்ணோடனே இங்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபியிலேருந்து ஜாக்கப் பெதில் மோல இறங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 டிஜிட், அதாவது 11 தான் அடித்தாங்க, ஆனால் அதுவே கொஞ்சம் பெரிய ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் விராட் கோலி 10 அவுட் ஆயிடுவார் நான் நினச்சேன், ஏன்னா ஒரு கேட்ச் வேற மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு பிளேயர், அதனால் 10 அவுட் ஆகிறது 58 அவுட் ஆனார். அதுக்கப்புறம் தேவதத் படிக்கல் அவர் ஒரு 45, இந்த மாதிரி நிறைய பேர் விளாண்டு எப்படியோ ஒரு 222 இதை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸில் பிரியன்சாரியா, அதாவது சூப்பர் ஸ்ட்ரைக்கில் 3வது பிளேஸில் இருக்கிறவங்க இறக்கிட்டாங்க. அவங்க எப்போ ஒரு செஞ்சுரி போட்டுருவார் புள்ளேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இல்லை, செஞ்சுரி இல்லை, அதுக்கு பதிலாக முதல்லையே பூனிஷ் போட்டு முதல் பால்லையே அவுட்டு. அதுக்கப்புறம் சிங் இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் 2 அவுட்டு. கூப்பர் கானொலி அவங்க 37 அவுட்டு. இந்த மாதிரி எப்படியோ கடைசி 2 பாலில் 24 தேவை, அடுத்து ஒரு டொக்கு, அதுக்கப்புறம் 1 பாலில் 23 தேவை, அவ்வளோதான்.
0: சரி, 1 பாலில் 23 ரன்கள் எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து கிடைக்கல. அதனால தான் வந்து ஆர்சிபி அணி வந்து முதல் டீமாக வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் எந்த டீம் வரப்போகுது அப்படின்னு மேலே கீழே இறங்கிக்கிட்டு இருந்தால் அந்த பாயிண்ட் டேபிளில் இருந்து முதல் ஒரு டீமாக வந்து ஆர்சிபி அணி வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து நடக்க போகிற மேட்ச்களை பொறுத்து அடுத்தடுத்து எந்தெந்த அணிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிய வரும். சரி, ஒரு மேட்ச் உங்களுக்கு பிடிச்ச டீம் பற்றி சொல்லிட்டீங்க, ஆனால் இன்னொரு ஒரு மேட்சும் நடந்துச்சே, அது யார் யார் என்னென்ன நடந்துச்சு?
1: ஜிடி விசஸ் கேகேஆர் தானே?
0: இல்லை, டெல்லி அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையில நடந்ததே நேத்து.
1: இந்தியா நான் பார்க்கலையே.
0: சரி ஓகே, கண்டிப்பாக வந்து அவங்களுமே வந்து டெல்லி அணி தான் வந்து வின் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசன்லேயே முக்கியமான போட்டியாக பார்த்தது இந்த டெல்லி டீம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுமே அந்த பிளே ஆஃப்க்கு வந்து கொஞ்சம் காம்படிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்த ஒரு விளையாட்டில் வந்து கண்டிப்பாக அவங்களுமே வந்து திரும்ப ஒரு வெற்றியை தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த வெற்றியுமே வந்து கடைசி வரையே வந்து நிலைக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட பிளே ஆஃப்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது. இந்த ஒரு வெற்றி கிடைச்சாலுமே வந்து அடுத்து இன்னும் நிறைய அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களோட ஸ்கோர் வந்து என்ன இருந்துச்சு?
1: 247 அடிச்சாங்கல்ல?
0: ஓகே, கண்டிப்பாக வந்து 247 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் தான் வந்து அடித்தாங்க. அதுக்கு ஏற்றபடி வந்து ராஜஸ்தான் அணிக்கு பவுலிங் போட்டு அவங்களுமே வந்து அந்த ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கேம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஜோனா மோனா கேம் தான் விளையாட போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோட பெயர்களை வச்சு தான் அந்த வகையில் நேயர்களுக்கான கேள்வியும் கேட்டாச்சு. மீ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய பொருட்களோட பேர் வந்து நீங்களாம் கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: Sweet, right?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹைஃபை ஃபீச்சர்ஸ், ஹைஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து மீ அப்படின்னு எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ரெண்டு நேயர்கள் வந்து மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே வந்து மெசேஜ் மூலமா தான் வந்து பதில் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதனால எந்தெந்த நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டனி ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து மிக்சி, மின் விசிறி, மின்சார அடுப்பு, மிதிவண்டி அப்படின்னு அவங்களோட பதில்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நேயர் பாமன்ல இருந்து தீனா அப்படின்னு ஒரு அண்ணா வந்து மிக்சி, மின் விசிறி, மின்சாரம், மிளகாய், மின் விளக்கு, மின் தேய்ப்பான் அப்படின்னு வித்தியாசமான பதில்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடல் அடுத்தடுத்து வரும். அந்த வகையில வந்து முதல் நீ முடிவும் நீ படத்துல இருந்து நம்ம தீனா அண்ணா கேட்டிருந்தாங்க, அந்த பாடல் தான் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: நான் இன்னைக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஓகே, சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஒரு அடர்ந்த காட்டில் 3 குரங்கு குட்டிகள் நம்ம இங்கே பிக்னிக் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும்போது, சரி அந்த மற்ற ரெண்டும் சொல்லிச்சா ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 குரங்குகளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். நம்ம வேணும்னா மற்ற மரங்களில் இருந்து நிறைய பேர்த்த நம்ம கேட்கலாம், பழங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குட்டி குரங்குகளுக்கு யாருமே தரலையாம். அதோட ஏ அவங்ககிட்டலாம் கேட்க வேணாம், நம்மளே பறித்து ஒரு இலையில கட்டி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கார் சுற்றி வந்து ஒரு இலை ஃபுல்லாக இது சேர்த்துட்டாங்களாம், பழங்களை சேர்த்துட்டாங்களாம். அது ஒன்று ஒன்று வேறு வேறு பழங்கள், அது ஆப்பிள், மாம்பழம், இந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டாங்களாம். அதோட சேர்த்தோடனே ஒரு குரங்கு சொல்லிச்சான், இப்பயே போயிடுவோமா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரெண்டு, ஏ இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம்ப்பா, அப்போனா கொஞ்சம் சீக்கிரமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தேடினாங்களாம். அதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிக்னிக் எங்கே போனாங்க அப்படின்னா, இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகும்போது அந்த 3 குரங்குகளும் சரி இப்போ வெளியிடுங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு தானே எடுத்துச்சு, அதோட இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும்போது அந்த பக்கமாக பசியோடு சுற்றிக்கிட்டு இருந்த நிறையா குள்ள நெறியான். அதில் ஒரு குள்ள நெறி இந்த 3 குரங்குகளையும் பார்த்துட்டு, ஆகா இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு வேட்டை, இன்னைக்கு இதை சாப்பிட்டா நம்ம 3 நாளைக்கு வேறு எதுவும் சாப்பிட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குரங்குகளுக்கு தெரியாமல் போய் அதை சாப்பிட்டணும்னு பார்த்தா குரங்குகள் சும்மாவாக இருக்கும், சீக்கிரமாக மரத்து மேலே ஏறினோடனே அதோட என்ன இது நம்மளுக்கு வேறு பசிக்குது, இந்த குட்டி குரங்குகள் வேறு மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுச்சான். அதோட கீழே இலை மாதிரி ஏதோ கிடக்கும், என்ன இது இந்த இலை மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி திறக்கும் போது தான் அதில் நிறையா பழங்கள் இருந்துச்சான். அதோட அது எல்லாத்தையும் சாப்பிடும்போது அந்த குட்டி குரங்குகள் சாப்பிடாத அப்படின்னு சொல்லியும் எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சான். அதுக்கு ஒரு பதிலும் ஒன்று சொல்லிச்சான், அது என்ன சொல்லியிருக்கோன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, என்ன பதில் அப்படின்னு நானுமே வந்து ஆர்வமாக தான் காத்திருக்கேன். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிற மாதிரி தான் ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வட அமெரிக்காவை தாயகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பெர்ரி வகை தான் வந்து கிராம்பெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்ரி வகையை பலர் வந்து ட்ரை ஃப்ரூட், அதாவது உலர்பழங்களாக தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்களாம். தமிழில் இதுக்கு குருதி நெல்லி அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால், அதாவது திரவ உணவுக்கு பிறகு திட உணவுகள் வந்து கொடுக்கும்போது இதையுமே வந்து மசிச்சு கொடுப்பாங்களாம். இது பற்களில் ஒட்டுறனால ட்ரை ஃப்ரூட்டாக வந்து இருக்கிறத வந்து கொடுக்கறத வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
1: ட்ரை ஃப்ரூட்டா, நான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய வகைகளில் ட்ரை ஃப்ரூட் கேள்விப்பட்டதே இல்லையே. எல்லா பெரிய வகைகளும் பெரிய வகைகளாக தான் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ல இருக்குமாக்கா?
0: கண்டிப்பாக இந்த ஒரு கிரான்பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரி வகை வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம், ஆனால் ட்ரை ஃப்ரூட்டாக இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சாக்லேட், இனிப்புகள் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால பல் ஆரோக்கியம்தான் முதல்ல பாதிக்கப்படும். அதாவது பல் சத்தை பூச்சிகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிற மாதிரி இந்த கிரான்பெரியுமே வந்து சாப்பிட்டு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் உதவும். தினசரி எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து மற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவையோ அதே மாதிரி வைட்டமின் சியில 10% தேவைப்படுமா, அந்த தேவையை இந்த வகை பெர்ரி பழங்கள் பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின், நார்ச்சத்து இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எப்படி தேவையோ அதை அதே மாதிரி கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்டும் தேவை. ஏன்னா அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து தினமும் அரிசி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம். அதை தவிர டயட்லாம் வந்து எடுக்கிறவங்க காய்கறி பழங்களில் தான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான எனர்ஜி அதாவது அந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது இந்த கிரான்பெரி மூலமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உடல் எடையை கட்டுப்பாடோடு வச்சுக்கவும் பயன்படுது. அதை தவிர ஹார்ட் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது இதய நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது, சிறுநீர் பாதைகளில் தொற்று இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி செய்யறதுக்கு பயன்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பழத்தில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ஏன் குருதிப்பழம் அப்படின்னு குருதி நெல்லி அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அதோட கலர் தான். ஏன்னா அதுவுமே வந்து ரத்தம் ஊறுறதுக்கான ஒரு விஷயமாக தான் அந்த பழம் பயன்படுது. குருதி அப்படின்னா வந்து ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே நிறத்தில் தான் வந்து இருக்குமா, நல்ல அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் ஒரு சூப்பரான கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, விலங்குகளுக்கு இடைக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்விக்கு நேயர் ஒருத்தவங்க பதிலுமே வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் வந்து எந்த ஒரு பொருட்கள் வந்து பேர் வந்து பா அப்படிங்கிற இடத்துல தொடங்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு குரில் நெடில் அப்படின்னு வித்தியாசங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து சஜத் அஃப்ரான் அப்படின்னு ஒரு அண்ணா வந்து தங்கச்சி மடத்துலேருந்து பானை, பாய், பால், பக்கெட், பாத்திரம், பாட்டில், அப்புறம் பலகை, பல்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பதில்களையுமே வந்து அனுப்பியிருக்காங்க. மீசையமுருக்கு 2 படத்திலிருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க, அந்த பாடல் தான் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறது மூலமாக உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும். நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்களோட பேர் தான். அதுவுமே வந்து குறிலாகவும் இருக்கலாம், நெடிலாகவும் இருக்கலாம், ரெண்டு எழுத்துக்களையும் பயன்படுத்தியும் இருக்கலாம். அந்த ஒரு பதில் உங்களாலையும் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் மூலமாக பதில்களை அனுப்பிட்டு விருப்ப பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில் என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது 3 குரங்குகளும் ஒரு சிங்கக்குட்டிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சான். அதோட அந்த சிங்கக்குட்டி சொல்லிச்சான், என்னாச்சு, ஏங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து எல்லாத்தையும் சொல்லித்தான், நாங்கள் பிக்னிக் போனோம், நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த எல்லா பழத்தையும் ஒரே ஒரு குள்ளநெறி சாப்பிட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்கணும் இல்லைனா மொத்தமாக சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த அங்கே போய் பார்த்தா குள்ளநெறி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். அதோட அந்த 3 குரங்குகளும் ரொம்ப சுகமாயிருச்சான். அதோட இப்படி அந்த சிங்கக்குடி சொல்லிச்சான், சரி நம்ம இவனுக்கு அவனோட வழியிலேயே பாடம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி என்ன தான் பதில் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் அதை கீழே வச்சோமா அதனால் அது இந்த காட்டுக்கு சொந்தமாயிருச்சான், நாங்கள் கையில் வச்சிருக்கிறது மட்டும்தான் அது எங்களுக்கு சொந்தமா, அவன் கீழே வச்சோடனே அது பொதுவாக மாறிடுச்சு, அதனால் அந்த குள்ளநரி எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ வாங்க அவன் பேச்சுனா நம்மளும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த குள்ளநரியோட வாழை டக்குன்னு சிங்கக்குட்டி கடிச்சு வச்சிருச்சான். அதோட அப்படியே கத்திக்கிட்டே எழுந்தோம் அந்த குள்ளநரி, எதுக்கு இப்போ என்னை கடிச்ச, நீ சிங்கக்குட்டினா என்ன செய்வ அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது சிங்கக்குட்டி என்ன சொல்லியிருக்கோம்னு தொண்டஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, என்ன ஆக போகுது, கடைசியில் முடிவு என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய மொபைலு, அப்புறம் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய டிவி, அப்புறம் மற்ற ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட தூக்கத்தையுமே வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து அதனால் தூக்கமே வராது, ஒரு சிலருக்கு தூக்கத்தில் கனவுகளாலும் தொந்தரவுகளாலும் மூளையில் வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பல பேர் அனுபவித்த ஒரு விஷயமும் கூட. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கத்தில் வந்து வேறு மொழி பேசுறது, அப்புறம் வந்து அர்த்தம் இல்லாத வார்த்தைகளால் புலம்புறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்வாங்க. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மொபைல், டிவி அப்படின்னு அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து அந்த மாதிரி மூளைக்குள்ள ஏதாவது வந்து ஓடுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர மற்ற இடங்கள், அதாவது வீடு, ஸ்கூல்னு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய ப்ரெஷர், அப்புறம் வந்து ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கிறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் குறைவான தூக்கம் இருக்கிறது, தூங்கக்கூடிய நேரம் சரியா இல்லாமல் இருக்கிறது, இதனால மூளைக்கான ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குமா, அதனால தான் நமக்கு கனவுகள்லாம் கூட வருது அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர நம்மளுக்கு வந்து ஹாரர் படங்கள் அதெல்லாம் பார்க்கறது, உடல்நல பிரச்சனைகள், காய்ச்சல், இருமல், உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கிறப்பவும் சிலர் வந்து இந்த மாதிரி தூக்கத்தில் பேசுகிற பழக்கம், இது அழுகிற பழக்கம் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தூங்கக்கூடிய நேரத்தை உடனே வந்து சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், மொபைலு, டிவி இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஜாலியாக வந்து ஈவினிங் டைமில் போய் வெளியே போய் விளையாடுறது, இந்த மாதிரியான உடல் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பயமுறுத்துகிற மாதிரி கதைகளோ இல்லை வந்து படங்களோ பார்க்காம சிம்பிளாக, அதாவது நைட்டுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனையை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இரவு நேரங்களில் பெற்றோர்கள் வந்து தூங்க முடியாது, ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி மாதிரியான தொந்தரவுகளும் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அதையுமே வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் வந்து சா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம சஜத் அஃப்ரான் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு மீசையமுருக்கு 2 படத்திலிருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சம

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4 இப்போ நேரம் சரியாக 5:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லிட்டு இருந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு நேயர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாரு என்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: ஆர்காலிருந்து என் சேஷாதலம் பேசுகிறேன். நீங்கள் கேட்ட சாவில் தொடங்கும் வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருட்கள் சர்க்கரை, சட்டி, சங்கு, சாம்பார், ஆகிய பொருட்கள் வீட்டில் நாம் உபயோகப்படுத்தும் பொருட்கள்.
1: ஓகே, ஆற்காடுலேருந்து நம்ம சேஷாச்சலம் அண்ணா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு, நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சொல்லுங்கள்.
2: அதுக்கப்புறம் அந்த சிங்குக்குட்டி இருக்குல்ல, அது தூங்கி நல்லா பழங்களை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்த அந்த ஓநாயோட வால் தரையில் இருந்துச்சான். அதோட அந்த ஓநாய் என்ன சொல்லிச்சு, அந்த நரி, நீங்கள் அந்த பழத்தை கீழே போட்டோன்னே அது இந்த காட்டுக்கு சொந்தமாயிடுச்சு, அதனால் அதை நான் எடுத்துருந்தோன்னே அது எனக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுல. அதே மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டு, சரி உன் வால் கீழே தானே இருக்குது, அப்போது இது காட்டோடது, இப்போ நான் கடிச்சு வச்சுட்டா இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கடித்தோடனே அந்த குள்ளநரி கேட்டுச்சான், எதுக்கு நீ கடிச்ச அப்படின்னு சொல்லும்போது, இது தரையில் இருந்துச்சுப்பா உன் வால், அதுக்கப்புறம் இது காட்டுக்கு சொந்தமானது, அதுவும் கையில் இல்லை, அது தரையில் இருந்ததுனால நான் கடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த குள்ளநரி புரிஞ்சிச்சான், நம்ம இந்த மாதிரி அவங்களோட பணத்தை பப்ளிக் விட்டு இந்த நீங்கள் கீழே வச்சோடனே அது காட்டுக்கு சொந்தமாயிருச்சு, அதனால் நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டு, எவ்வளோ பழங்கள் இருந்துச்சோ அதுக்கு மிச்சமாகவே அந்த குரங்கு குட்டிகளுக்கு அது பறித்து கொடுத்துருச்சான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அதுக்கப்புறம் மற்றவங்க கஷ்டப்பட்டு செய்வாங்கள ஒன்று அதை நம்மளே நம்ம கெடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா நம்ம சாப்பிடவும் கூடாது.
1: சரி ஓகே, கண்டிப்பாக மற்றவங்க உழைப்பை என்றைக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் சூப்பராக சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து என்றைக்காவது வந்து கண்டிப்பாக தோணியிருக்கோம், நம்ம வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிலாம் வந்து ஆசைகள் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே வந்து இருந்திருக்கும். இன்னுமே நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதை தவிர அரசாங்கத்தில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய வேலைகள் தனியாக இருக்குது. அதில் ஒரு வேலை தான் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகிறது. இதில் வந்து உணவோட தரம் சரியாக தான் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சரிபார்க்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம அரசாங்க வேலைகளுக்கு வந்து பரீட்சைகள் வந்து நடக்கும் இல்லையா, அதுவுமே வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டிகிரி படிப்புகள் அது தொடர்பாக படிச்சிருந்தா இன்னுமே நல்லது. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் பிஎஸ்சியில் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. அதை கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அது மூலமாக கண்டிப்பாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுலேருந்து அதை பாதுகாக்கக்கூடிய முறை, தர பரிசோதனை, பேக்கிங், பதப்படுத்துதல் அப்படின்னு உணவு தொடர்பான எல்லா விஷயங்களையுமே வந்து கற்றுக்கலாம். இவங்களுக்குமே வந்து நிறைய பாடத்திட்டங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது தொழிற்சாலைகளில் உணவு தயாரிக்கும் பொழுது ஒரு சில உணவுகளுக்கு வந்து கிருமிகளோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்பாயிலேஜ்க்கான காரணங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து ஃப்ரீசிங், கேனிங், ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு உணவு பதப்படுத்துறதுக்கு பின்னாடியும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக அவங்களுக்கு ஐவியாக இருக்கட்டும், அதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்ததான் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், இது எல்லாமே வந்து அந்த பாடங்களில் ஒரு பகுதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கண்டிப்பாக லேப் பாடங்களும் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. அதில் மைக்ரோபயல் டெஸ்ட், அப்புறம் வந்து மில்க் டெஸ்டிங், அதாவது நம்ம பால் வந்து தரம் வந்து சரியாக தான் இருக்குதா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கறது, தண்ணியோட தரம் சரியாக தான் இருக்குதா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த லேப் பாடங்களில் கற்றுக்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம், அரசாங்க வேலைகளுக்கு ட்ரை பண்ணி ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக கூட ஆகலாம். அதை தவிர குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துல முதலா இருக்கக்கூடிய ஆ, அதாவது ஆவண்ணால் தொடங்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக அனுப்பிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததா
2: பை பைக்கா,
1: நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து விடைபெறதுக்கான நேரம் வந்துருச்சு. அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6-7 நம்ம ஜாபீர் தம்பியும் என்ட்ரு ஆயாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு நான் வந்து எம்பரியர் டேமரின் அப்படின்ற ஒரு குரங்கு வகையை பத்தி தாங்க சொல்ல போறேன்.
0: எம்பரியர் டேமரின் அப்படின்னு ஒரு குரங்கு வகை இருக்கா?
1: ஆமாக்கா, அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
0: சரி, ஓகே, நானுமே வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அந்த குரங்கு வந்து என்னெல்லாம் செய்யும், என்னென்னலாம் சாப்பிடும் அப்படிங்கிறத போக போக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விளையாட்டு பற்றியும் தெரிஞ்சு போலையா? அந்த வகையில் உடற்பயிற்சி தொடர்பான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஹூலா ஹூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வித உடற்பயிற்சி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான். சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பார்த்து வளர்ந்த ஒரு விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு வளையத்தை வந்து இடுப்பில் வச்சு பேலன்ஸ் பண்ணி அதிக நேரம் சுற்றிட்டே இருக்கணும். பார்க்கும்போது வந்து ஈஸியாக இருக்கே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி வந்து முதல்ல ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளால் பண்ணிட முடியாது. இதுக்காகவும் ப்ராப்பர் பயிற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இதனால் உடல் அளவுலையும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு சுமார் 300 கலோரிகள் வரைய இதை குறைக்க முடியுமா? அதை தவிர உடல் வலிமையை மேம்படுத்துறது, உடல் சமநிலையை அதிகப்படுத்துறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. இது கிமு 500 இருந்தே குழந்தைங்க பெரியவங்களால் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். ஏன்னா வந்து குழந்தைகளுக்கான ஹூலா ஹூப் அப்படின்னா கண்டிப்பாக 70 சென்டிமீட்டரும் பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒரு 100 சென்டிமீட்டர் வரைக்கும் அளவு இருக்குமா. இப்போ வணிக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஹூலா ஹூப் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டதாக இருக்குது. ஆனால் முன்னாடி காலங்களில் வந்து மூங்கில், அப்புறம் வந்து கடினமான ஒரு சில புற்களால் முன்னாடி காலங்களில் விளையாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு சில படிநிலைகளும் இருக்கான். அதாவது கால்களை கொஞ்சம் அகலமாக வைக்கணும், முன்ன பின்ன வந்து நம்மளோட இடுப்பை வந்து சுழற்றி அந்த ஒரு இதை வந்து சுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பக்கம் தள்ளி நின்று தான் சுத்தணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸுமே வந்து இருக்குது. இதுக்கான டைப் ஆஃப் கேம்ஸோ அப்படிங்கிறதும் நிறைய ஹூலா ஹூப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட இடுப்பை சுற்றி அந்த மாதிரி வளையங்களை வச்சு சுற்றுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து கைகளில் வச்சு சுற்றுறது, அப்புறம் வந்து கால்களில் வச்சு சுற்றுறது அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இதனால் இடுப்பு அப்புறம் வயிறு தசைகள் வந்து வலிமையாகுமா, உடல் எடையும் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர கால் கை தசைகளுமே வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒரு விளையாட்டு மூலமாக பழங்கால மக்களே வந்து நிரூபித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹூலா ஹூப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. ஆ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குமோ அதில் ஒரு 5 பதில்களை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக அனுப்பிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததாக டிராகன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னுதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபி தம்பியும் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான குரங்கு வகை, அதோட பேரே வந்து நம்மளுக்கு வந்து வாயில நுழையாது. என்னமோ சொன்னீங்களே, டாமரின் அப்படிங்கறத ஞாபகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி
1: டெம்பரியர்.
0: ஓகே, அந்த ஒரு குரங்கு வகையை பற்றி தான் வந்து சொல்லப்பதாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது ஆ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள், அதுக்கு நம்ம நேர ஒருத்தவங்க மெசேஜ் மூலமாக பதில் சொல்லியிருக்காங்க. யார் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டலாம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஆல தொடங்கக்கூடிய சில பொருட்கள் அம்மி, அறிவாள், அரியணை, அரிஞான் கயிறு. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு மாஸ்டர் இந்த திரைப்படம், இதிலிருந்து குட்டி ஸ்டோரி அந்த பாடல ஒலிபரப்புங்க. நன்றி, வேலூர் சந்திரசேகர்.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா தான் வந்து ஒரு சுத்த தமிழ் பெயர்களாக வந்து சொன்னாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆ அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் நம்ம சொல்லியிருந்தோம், அதிலிருந்து சூப்பராக வந்து தமிழ் வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட பதில்களையும் மெசேஜ் மூலமாக அனுப்பி வைக்கலாம். அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி, ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்ப பாடல்களும் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தா அந்த ஒரு குரங்கு பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஓகேக்கா. பேரரசர் டாமரின் அப்படின்றதுதான் இதோட தமிழ் பெயர். அதாவது எம்பரியர் டாமரின் அப்படின்றதுதான் இதோட ஆங்கிலத்தோட பெயர். இது வந்து ஒரு தென்னமெரிக்கால அமேசான் மலைக்காடுகளில் காணப்படும் ஒரு சிறிய வகை விலங்கு தான். அப்புறமா இது ஜெர்மன் பேரரசர் இருக்கார்லக்கா, அதாவது இரண்டாம் வில்லியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லக்கா, அவரை மாதிரியே இந்த குரங்குக்கு வந்து நீண்ட மீசை இருக்குமா. அந்த நீண்ட மீசை இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து பேரரசர் டாமரின் அப்படின்ற ஒரு பேரும் வந்துச்சான். அப்புறமா இதுக்கு வந்து நீண்ட மீசை இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை தாடியும் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இதோட மீசையும் தாடியுமே சொல்ல போனோம் அப்படின்னா வெள்ளை கலர்லாம் இருக்குமா. உதாரணத்துக்கு நம்ம வளர்ந்து கொஞ்சம் வயசானால் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட உடலில் உள்ள முடிகள் எல்லாமே இருக்குல்ல, அது எப்போதுமே வந்து சாம்பல் நிறத்தில் இருக்குமா. இன்னும் சில குரங்குகளுக்கு வந்து எப்படின்னா பழுப்பு நிறத்துலலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இதோட வயிற்று பகுதியில், மார்பு பகுதிகளெலாம் மஞ்சள் மஞ்சையில் புள்ளிகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இதோட இது வந்து ரொம்ப சின்ன வகை சார்ந்த ஒரு குரங்கு இனம் தான். அப்புறமா இதோட வால் உட்பட இதோட மொத்த நிலைமை வந்து 23-26 சென்டிமீட்டர் வரை தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியும் இதில் இருக்குது, அவ்வளோதாங்க.
0: ஓகே, ஒரு சூப்பரான தகவல்கள் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னும் கொஞ்சம் தகவல்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து எல்லா குடும்பங்கள்லையும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சமான குழந்தைகள் அப்படிங்கிறது இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் அந்த இடங்களில் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அப்பாக்கள் அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக பிடிக்கும், அம்மாக்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்துமே நிறைய இடங்களில் இருக்குது. அதை கூட டேட் லிட்டில் பிரின்சஸ், அப்புறம் வந்து மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் அப்படின்லாம் இந்த கால ஜென்சி குழந்தைங்க ஒரு பேரை தேர்வு செஞ்சு ஒரு அது வந்து ஒரு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டும் இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்களுக்கு இந்த குழந்தை தான் ஃபேவரட் அப்படின்னு இருந்துச்சுன்னா குடும்பங்களில் அதிகமாக சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. என்னை விட அவனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, என்னை வந்து அப்போது அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம், இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் வர தொடங்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சண்டையாக மாறி உறவுகள்லையுமே வந்து பிளவு ஏற்பட தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். என்றைக்குமே குடும்பங்களில் ஒரு குழந்தை மட்டுமே வந்து கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருக்கக்கூடாது. அதை தவிர ஒருவேளை வந்து மற்றவங்கள்ட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலுமே அதை சரி செய்ய முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டுறது என்றைக்குமே தீர்வாக முடியாது, அதனால் சம உரிமைங்கிறது பணம் பொருள் அதில் மட்டும் கிடையாது, அன்புலையுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்ட்ராங் நோ டென்ஷன் பேபே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு சூப்பரான தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டாமரின் குரங்கு இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பகுதியிலுமே வந்து குரங்க பத்தி தான் வந்து கேட்டோம். நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஒரு கதை ஒன்று அது மூலமா அழகா சொன்னாங்க. அதை தவிர இப்ப நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு சூப்பரான தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் மூலமாக உங்களோட பதில்களை அனுப்பிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியோட தகவல்களை தான் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம்.
1: ஓகேக்கா, சொல்லிடுவாக்கா. இது எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னா, பெரு, பிரேசில், அப்புறமா பொலிவியா அப்படின்ற இந்த 3 நாடுகளில் அதிகமாக வாழும். இது முக்கியமாக நம்மளோட நார்த் அமெரிக்கா, அதாவது நம்மளோட அமேசான் காடு இருக்குல்லக்கா, அந்த காடில் இது அதிகமாக காணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக இது மலை உச்சிகளில் இருக்கிற மரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி மரங்களில் அதிகமாக வாழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பழங்கள், அப்புறமா பூக்கள், மரங்களோட பிசிறுகள்லாம் இருக்கும்ல, அப்புறமா மரங்களில் உள்ள பூக்கள், மரங்களில் உள்ள பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடும் அப்படின்ற, மரங்களில் உள்ள பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடும். அப்புறமா இது வந்து 2-10 வரையிலான சிறிய குழுக்களாக மரங்களில் வாழும் அப்படின்ற, சிறிய குழுக்களாக வாழும்.
0: ஓகே, நம்ம வந்து ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் வந்து 10 குரங்குகள் வரைய வாழுமா, மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 2 குரங்குகள் வரைய வாழுமா, இதுதான் அதோட வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன உணவுகள் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள், பூக்கள் அப்படின்னு எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு குரங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து குழந்தைங்க அப்படின்னாலே சின்ன வயசில் வந்து காரணம் தெரியாமல் ஆடுவாங்க, அதை கண்டுபிடிக்க பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் வளர வளர காரணத்தை சொல்லிட்டு இந்த பொருள் வேணும் அது வேணாம் அப்படின்னு அடம் பிடிச்சி அழுவாங்க. ஆனா எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய அழுகைங்கிற ஒரு உணர்ச்சி மட்டும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைய மாறவே மாறாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் குழந்தைகளோட அந்த ஃபீலிங்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாம தொடர்ந்து அழுகைக்கு எதிராக கோபத்தையே வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க, அதாவது அதட்டி அவங்களோட கோபம் மூலமா அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ண வைப்பாங்க. ஆனா அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபீலிங்கை வந்து அதை வந்து அழுகையா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, உடனே வெளிப்படுத்திடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பழக்கம். இல்லைன்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த அழுகையோ கோவமோ அப்படியே வந்து பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழுகையை வெளிப்படுத்துறது என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கெலாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது கண்ணீர் நம்மளோட முகத்தில் படும் பொழுது ஸ்கின் பளபளப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தவிர மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு கண்டிப்பாக எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிடலாம். அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மெத்தட் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால எந்த ஒரு ஃபீலிங்கையும் அது வந்து பேரண்ட்ஸ் வந்து கட்டுப்படுத்த வந்து கூடாது. அப்புறமா வந்து திட்டியோ அடிச்சோ அந்த அழுகையை வந்து நிப்பாட்டவும் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையுமே ஒரு சிலர் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் குழந்தை வளர்ப்பில் கண்டிப்பாக அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக டிஎன்ஏ படத்துலேருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. அந்த பாடலுக்கு முன்னாடி ரா அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சது வீட்டில் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பொருட்களை வந்து நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கான விருப்ப பாடல்களையும் கேட்கலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:43 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும் ஜாபீர். ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் அந்த ஒரு வித்தியாசமான டாமரின் குரங்கு பத்தின கடைசி ஒரு சில தகவல்களை சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அதுக்காக
1: சொல்லும் போதே கொஞ்சம் ஓலரி திணறி அந்த மாதிரி கொஞ்சம் குழப்பி அடிச்சிருப்பேன். ஆனா இந்த திருப்பி நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போறேன். என்ன அப்படின்னா, பேரரசர் டாமரின், அதாவது இதோட பெயர் வந்து, அதாவது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ஒரு 2 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து நீளமான மீசைகள் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு டாமரின் குரங்குக்கு வந்து இருந்ததுனால தான் இதுக்கு வந்து எம்பரியர் டாமரின் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. இது வந்து 23-26 சென்டிமீட்டர் வரை வளருமா. அப்புறமா இதோட வால் மட்டுமே 35-41 சென்டிமீட்டர் வரை இருக்குமா. இது வந்து இதோட முக்கிய தகவல்களாகவும் சொல்லப்படுறது. இதோட 500 கிலோகிராம் மட்டுமே இது இதோட எடை இருக்கும். ஓகேவா. அப்புறமா இதோட சாப்பாடு என்ன அப்படின்னா, மரக்கிளைகள், அப்புறமா மரத்தில் இருக்கிற பூக்கள், பழங்கள், இந்த மாதிரி நிறைய சாப்பாடுகளை இது சாப்பிடும். அப்புறமா வறட்சி காலங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சமயத்தில் வந்து பூச்சிகள், தவளை, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இது வந்து 10-20 வரை மட்டும்தான் இதோட ஆயுள் காலமே. அதனால இதை வந்து நம்ம நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது ரொம்ப நாள் வாழக்கூட வாய்ப்பு இருக்குக்கா.
0: சரி, ஓகே. இந்த வகை குரங்குகள் ஆனால் நம்ம நாடுகளில் கிடையாது தானே?
1: ஆனால் அந்த நாட்டில் வளர்க்கவும் செய்வாங்களாம் இது. இதை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தடை கிடையாது. இதை வளர்க்குறதுனால தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா 10-15 மேலே கூட வாழ வாய்ப்பு இருக்குது.
0: சரி, ஓகே. ஒரு சூப்பரான தகவல்கள் நம்ம ஜாபீர் தம்பி மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வியும் ஒன்று கேட்டிருந்தோம், அதாவது ரா அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கு ஒரு நேயர் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. மது அப்படிங்கிற ஒரு நேயர் தங்கச்சி மடத்துல இருந்து ரப்பர், அப்புறம் வந்து ரவை, ரம்பம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை அனுப்பிட்டு ஜவான் படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த பாடல் தான் அடுத்ததாக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுப்போம்,
1: வானிலை தகவல்.
0: ஓகே, அந்த வகையில் இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 24 கிலோமீட்டரில் இருந்து 25 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குது. இந்த ஒரு வானிலை தகவல் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடை பெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமுத்திர பழக நிகழ்ச்சிக்காக நான் லெனின். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட சமுத்திர பழக நிகழ்ச்சியில அழிஞ்சு வர ஒரு சில தொழிலை பத்தி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற போறேன். அதுவும் நம்ம பகுதியில கடைசி தலைமுறையா சில பெண்கள் மட்டும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா, மீன்பிடி தொழில் சம்பந்தமானதுதான். இந்த மீன்பிடி தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குதுங்க. உலகம் தோன்றினதுல இருந்து இப்ப வரை இருக்கக்கூடிய தொழில்கள்ல இந்த மீன்பிடித்தல் தொழிலும் ஒண்ணுதாங்க. ஏன்னா உலகம் தோன்றின உடனே மனிதன் தனக்கான உணவுகளை எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடுதான் எடுத்துக்கிட்டான். சோ இன்றைய காலகட்டத்துல காடுகள்ல வேட்டையாடுறது அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப வர கடல்ல போய் மீன் பிடிக்கிறதும் கிட்டத்தட்ட வேட்டையாடுறதுதான். அப்ப இருந்து இப்ப வர இந்த தொழிலையும் மக்கள் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. என்ன காலத்துக்கு ஏத்த மாதிரி இது பல்வேறு வகையில முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொத முத எனக்கு தெரிஞ்சு கட்டுமரத்துல இந்த ஊர்ல வந்து தொழில் பார்க்க ஆரம்பிச்ச மீனவர்கள் இன்னைக்கு 1 கோடி வரை மீன்பிடி படகு வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் வந்து மீன்பிடி தொழில் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்நிய செலாவணியில மிகப்பெரிய அளவுல லாபத்தை தரக்கூடியதாகவும் இந்த மீன்பிடித்தல் தொழில் ஏற்றுமதியில விளங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியாவை பொறுத்தளவு மீன்பிடி தொழில் ரொம்ப முக்கியமானது, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா குஜராத்துக்கு அடுத்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய மீன்கள் தமிழகத்தில இருந்து தான் அப்படின்னு வருஷம் நம்ம பேப்பர்ல பார்ப்போம். அது வந்து மாறி மாறி இருக்கத்தான் செய்யும். ஆனா மொத 3 இடங்களுக்குள்ள கண்டிப்பா இந்தியால தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட கடற்கரையும் மிக நீண்ட கடற்கரை. மேலே சென்னையிலிருந்து கீழே கன்னியாகுமரி வர ஒரு மிக நீண்ட கடற்கரை பரப்பளவு கொண்ட ஒரு மாநிலத்துல இது கூட இல்லைன்னா எப்படி? கண்டிப்பா நம்ம ஏற்றுமதியில இன்னும் பெரிய அளவுல போவோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு, சரிப்பா ஆரம்பத்துல ஏதோ அழிந்து வர தொழில்கள் பத்தி பேச போறதா சொன்னியே, அதை இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறேங்க. கையாலேயே ரால் பிடிக்கிறது. நம்ம தீவை பொறுத்த மட்டும் மீன்பிடி தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரால் மடிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. மடியை வச்சு ரால் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக கையால் பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அந்த காலத்துலேருந்து இப்போ வரை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே கையால் ரால் பிடிச்சி புழப்பு நடத்திட்டு இருக்க மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்கள பற்றின சின்ன ஒரு கதை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இடைவேளை வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். கடலூர் சேஃபம் 90.4 சமுத்திரம் பழக கேட்டுட்டு இருக்கிறேன்.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இந்த கையாலேயே இறால் பிடிக்கிற மீனவ தொழில் எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பனில் தான் நடந்துகிட்டு இருக்குது. பாம்பன்லேருந்து தெக்குவாடி போகிற வழியில், நம்ம தெக்குவாடி போகாமல், அதாவது ரயில்வே ட்ராக்கை தாண்டின உடனே ஒரு ரைட் வரும். அந்த ரைட்டை எடுக்காமல் நேராக போய்கிட்டே இருந்தோன்னா கடற்கரை வரும். ஸோ அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 குடும்பங்கள் கடற்கரை ஓரத்தில் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் தான் நடுத்தரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த கையாலேயே இறால் பிடிக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் லெனின், கடலூசி எஃப்எம் 90.4. வெறும் கையாலேயே இறால் பிடிக்கிறாங்களே, கையில் எதுவும் குத்திராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குத்த தான் செய்யும். இந்த வெறும் கையால் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கையை விட்டு அவங்க வந்து அந்த மண்ணை தடவிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே குந்துகால் போட்டு உட்கார்ந்த மாதிரி தடவிக்கிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 அவங்க வந்து இந்த வேலையை பார்க்க கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மதியம் 2 வர இந்த இறால் தடவுற வேலையை பார்க்குறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இறால் தடவை போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிறாங்க, பிடிக்கிற இறாலை அந்த மஞ்சப்பைக்குள்ள எடுத்து போட்டுடுறாங்க. ஒரு கச்சா வச்சுக்கிறாங்க, கச்சான்றது வந்து வலையால் செய்யப்பட்ட சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும், அதில் வந்து நண்டை பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. இதுதான் வந்து இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்குது. இதையும் தாண்டி இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. எப்போல்லாம் இவங்க வந்து இந்த கையால் இறால் பிடிக்கிற வேலையை பார்ப்பாங்கன்னா வருஷம் முழுவதுமே பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அது என்ன குறிப்பிட்ட காலம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, கேட்டு வாங்க. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்கு

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வாடகாத்து ஆரம்பித்த உடனேயே இந்த ரால் பிடிக்கிறதுக்கான சரியான சீதோசன நிலை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது தெற்கு பகுதியாக இருக்கிறதுனால கச்சான் காற்று அடிக்கும்போது இந்த பகுதியில் வந்து பொட்டல் விழாது. இந்த பொட்டல் விழுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம பாம்பனை பொறுத்தளவு கடல் உள்வாங்கிறதுன்றது காலங்காலமாக நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான். கச்சாங்காற்று அடிக்கும்போது வடக்கு கடற்பகுதியில் பொட்டல் போடுறதும், அதாவது கடல் உள்வாங்கிறதும், வாடகாத்து அடிக்கும்போது தெற்கு பகுதியில் கடல் உள்வாங்கிறதும் இயற்கையாக நடக்கிற நிகழ்வுகள் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நடுத்தருவில் இந்த மாதிரி வாடகாத்து அடிக்கும்போது கடல் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் உள்வாங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கடல் உள்வாங்கி இருக்கும்போது அந்த நேரங்களில் அங்கங்கே தண்ணி, கடல் தண்ணி வந்து குட்டை மாதிரி தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே தான் இவங்க வந்து கையால் ரால் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதிகாலையிலேருந்து மதியம் 2 மணி வரை லோ டைடாக இருக்கும், அதாவது வந்து கடல் ரொம்பவே உள்வாங்கியிருக்கும். அப்படி உள்வாங்கியிருக்கும் போது அவங்க வந்து முட்டளவு தண்ணியில் உட்காந்த மாதிரியே ராலை கையால் தடவி தடவி எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நண்டு வந்தாலும் அதை எடுத்து அப்படியே கச்சால போட்டுருவாங்க. ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஹை டைட் ஆயிரும், அதாவது தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிரும். அந்த கடல் உள்வாங்கியிருந்த இடத்துலலாம் தண்ணி வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களால தடவ முடியாது. ஏன்னா இவங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருப்பாங்க, ஆனால் அங்கேயே தண்ணி வந்து முட்டளவு தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 மணி போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆளை மூடுற அளவுக்கு தண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாறிடுறதுனால ஒரு மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சரி, பிடிச்ச ஆளை என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு சமையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு எனக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி வந்து அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி இல்லைன்னு கூட கடல் ஓசை எஃப்எம்.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கையாலேயே ரால் பிடிக்கிற பெண்களை நான் சந்திச்ச நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2026. இந்த காலம் வாடகாலமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து ரொம்ப எளிதாகவே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் நிறைய நேரங்களில் நடுத்தருக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் அப்பப்போ அந்த ரால் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிப்பி சொவி புரைக்கிட்டு இருக்க வேலையை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி நான் போகும்போது, அதாவது ஜனவரி 8 நான் போகும்போது, அங்கே 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரால் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 3 பேருக்குமே 50 வயசு இருக்கும். 3 பெண்களுமே சிங்க பெண்கள் தாங்க. அவங்கள்ட்ட காரணத்தை கேட்டேன், எதுக்காக நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க, எவ்வளவு நாளா பாக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, வயசு 50 ஆயிடுச்சு, எங்களால் வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலை கற்று வச்சிருக்கிறேன், இந்த தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் சும்மாலாம் வீட்டில் இருக்க முடியாது. நான் இங்கே வந்தேன்னா ஒரு 4-5 ரால் தடவுனேன்னா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வேற ரால் பிடிப்பேன். எனக்கு தோதுப்பட்டுச்சுன்னா ஏதாவது வியாபாரிகிட்ட போய் கொடுப்பேன், அந்த காசு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு செலவுக்கு பயன்படுத்திக்கிடுவேன். ரொம்ப கம்மியாக ரால் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தாங்க, பெரிய அளவில் வந்து அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது. காலையில் கஞ்சியோ இட்லியோ ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 டே ஃபுல்லாமே கடலில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டையே குடும்பம் குழந்தை இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ கேட்கும்போதே ஒரு மாதிரி போதும், இந்த வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடலோசை எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ போய் பார்க்கலாம், அந்த வீடியோ இருக்குது. அந்த பாட்டு எப்படி கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து அந்த ரால் பிடிக்கிறாங்க, அந்த ரால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொன்னாங்க, எந்த ரால் டேஸ்ட்டாக இருக்கும், ராலில் எந்த ராலா, ராலினாலே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, ராலையும் டேஸ்ட்டெல்லாம் இருக்குது தான், இந்த ரால் நல்லா இருக்கும், இந்த ரால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, வந்து சொல்கிறேன். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழையிருக்காங்க.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: கொடமே
1: ஐயையோ
0: புது நந்தவனமே
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே
1: அடடட கடவீதி கலகலக்கு
2: ஏ அக்கா மக
3: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க
2: யாரோட அக்கா மகடாய்
1: அண்ணனோட அக்கா மக அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பழ பழ பழக்கம்
1: அண்ணனோட

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: எந்த ரால் டேஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு போயிருந்தேன். நிறைய ரால் இருக்கா அப்படிலாம் தெரியாதேப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வந்திருக்கலாம். சில பேருக்கு அதெல்லாம் எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது எப்படியோ நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை சொல்லிடுறேன். இப்போ ரால்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் கருவண்டு ராலு, வரி ராலு, நாரன் ராலு, ஆஸ்திரேலியன் ராலு, கற்காடி ராலு, இந்த மாதிரி பல வகையான ரால் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளை ரால்னு ஒன்று இருக்குது. இந்த வெள்ளை ரால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நான் வந்து சந்தித்து அந்த ரால் தடவுற வேலையை பார்த்துட்டு இருந்த பெண்கள் சொன்னாங்க. அந்தளவுக்கு டேஸ்டாவாக இருக்கும் அப்படின்னு இனிமேல் வாங்கி டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அவங்க வந்து அந்த பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம பெண்கள் தான் சொன்னாங்க. நடுத்தர பகுதியில் கடலுக்குள்ளே ரால் பிடிச்சிட்டு இருந்த பெண்கள் தான். அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளை ரால் தான் கிடைக்குமா. ஸோ அந்த ராலை நிறையா மீனவர்கள் நேரடியாக வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு அது டிமாண்டும் இருக்குமா. அடுத்த தடவை நீங்கள் ரால் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த ரால்களில் நீங்கள் எந்த ராலை வாங்குறீங்க அப்படின்றத பேரை கேட்டு வாங்குங்க. அதாவது கருவண்டு ரால், வெள்ளை ரால், வரி ரால், நாரன் ரால், ஆஸ்திரேலியன் ரால், இந்த மாதிரி வந்து வகைகள் இருக்குது. இதில் வெள்ளை ரால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் கடலோசையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆமாப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழக நிகழ்ச்சி லெனின் கூட, கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கையால் இறால் பிடிக்கிறது, இந்த வேலை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதில் வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், வெறும் கையால் கண்ணுக்கே தெரியாமல் கடலுக்குள்ளே கையை விட்டு நீங்கள் தேடணும். அந்த நேரத்தில் எதுனால நம்ம அட்டாக் பண்ணலாம். தெரியாமல் நம்ம வந்து ஒரு நண்டுகிட்ட போய் கையை கொடுத்துருந்தீங்களே அது கடிச்சிடும், இல்லைனா வேறு ஏதாவது கடல் வாழ் உயிரங்கள் மீன் ஏதாவது கடிச்சிடலாம், அஞ்சால இருக்குது, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி அவங்க கடி வாங்குறது உண்டு, அதையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கையெல்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாமே காயங்களாக தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது ஒரு வாய் சோறு வாயில் வைக்க முடியாது தம்பி, கை அம்புட்டு காந்தும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த ஒரு வேதனையான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, இப்படிலாம் பண்ணும்போது கிளவுஸ் போட்டுட்டு அந்த வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கிளவுஸ் போட்டால் ரால் அப்படின்றது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஸோ கிளவுஸை வச்சு நம்ம வந்து மண்ணை தடவி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கிளவுஸ் போட்டுட்டு இந்த வேலையை பார்க்க முடியாது, வெறும் கையால் தான் பார்க்க முடியும். காலங்காலமாக நாங்கள் இதை பார்த்துட்டோம், இப்படியே பார்த்துட்டு போகிறோம் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட் எய்டுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் எய்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூக்குப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூக்குப்பொடியை கையில் வச்சுருக்கிறாங்க. ஏதாவது கடிச்சிட்டினாலோ வெட்டிட்டினாலோ உடனே அந்த இடத்துல மூக்குப்பொடியை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் சீரியஸானால் மட்டும்தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அது வர அவங்களோட மொத்த மருந்துமே அந்த மூக்குப்பொடியாக தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு அவங்க வந்து பெரிய கஷ்டங்களாக சந்திக்கிறாங்க. நம்ம வந்து கடல் உள்வாங்கிருந்துச்சு ஐ ஜாலியாக நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் சேறு பகுதியாக இருக்கிறதுனால நடந்து போகும்போது கால் பதையும், நிறைய நேரங்களில் ஆக்குன்னு சொல்லுவோம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஆக்கு வெட்டிடும். இந்த ஆக்கு என்னென்னா நல்லா கதகதன்னு ஒரு ரம்ப மாதிரி இருக்கும், கால் வச்சோடனே வெட்டிடும், அப்புறம் சங்குமுள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே சந்திச்சு தான் இந்த ஒரு தொழில் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்காக இதை வந்து அழிய போகிற தொழில்னு சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு சொல்லுவேன். இப்போ இல்லை, பாட்டு கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் கடலோசை எஃப்எம் 90.4 கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழக நிகழ்ச்சி லெனின் கூட.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய காலகட்டத்தில் நிறையா தொழில்கள் பார்த்திங்கன்னா அழியும் தருவாயில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கையால் இறால் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதே பகுதியில் மட்டி பிறக்கிற ஒரு தொழில்னு இருக்குது, அதுவுமே அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஒரு தொழில் எப்போ வந்து அழியும் தருவாய்க்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையை சார்ந்த மக்கள் வந்து அந்த தொழிலை செய்ய தயங்கும் போதோ, அந்த தொழிலை செய்யாமல் இருக்கும்போதோ, அந்த தொழிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் பார்த்திங்கன்னா அழியும் தருவாய்க்கு போயிடுது. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரால் தடவுதல், அதாவது கையால் ரால் பிடிக்கிற வேலையை ஒரு 4-5 பெண்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே பகுதியில் இன்னொரு தொழிலும் ரொம்ப விறுவிறுப்பாக செய்யப்பட்டுட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மட்டி எடுக்கிற தொழில், கிளாம்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த சிப்பி சோவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிப்பியை வந்து பொறக்கி அதுக்குள்ளே வந்து சதை இருக்கும், அந்த சதையை எடுத்து சமைச்சு சாப்பிட்றது. முன்னாடி வந்து இதுக்கு வியாபாரிகள்லாம் இருந்திருக்காங்க, பட் இப்போ வியாபாரிகள் இல்லை. அந்த பகுதி முழுவதுமே இந்த மட்டி பிறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸ் ஆனது. ஏன்னா காலங்காத்தால் குடும்பம் குடும்பமாக போய் மட்டி பிறக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் ஒரு பானைக்குள்ளே அந்த மட்டி எல்லாம் போட்டு அவிச்சு அந்த மட்டி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே உள்ள மட்டியை எடுத்து அந்த கையால் நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே உள்ள அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வடை செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அங்கே நடக்குது. அதுவுமே இப்போ வந்து அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறையா பேர் அந்த சின்ன சின்ன பாரம்பரியமான தொழிலை செய்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. இன்னொன்றும் அதெல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போகும், அதில் மிகப்பெரிய ஆதாயம் எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனாலையுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு தயக்கப்படுற ஒரு வேலையாக மாறிட்டு வருது. இந்த மாதிரி தாங்க நடுத்தருவில் இருக்கிற இந்த ரெண்டு தொழிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வேலை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இன்றைக்கி உங்களை சந்தித்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் அதை பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் லெனி. வரட்டா கடலோசை எஃப்எம் 90.4 இவ்வளோ நேரம் நீ கேட்டுட்டு இருக்கேன்.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கீந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒடிநடையா போறவரே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: ஓடி ஆடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு நித்யா பாலாஜி எழுதின பாசக்கணக்கு. கதை கேக்கிறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. வாங்க கதைக்குள்ள போலாம். காலிங் பெல் அழுத்துற சத்தம் நல்லா கேட்டுச்சு. வாசல்ல பால் கரத்தா நின்னுட்டு இருந்தாரு. பாலை வாங்கிட்டு சீதா கதவை மூட போனப்போ, அம்மா இந்த மாசத்துக்கான பால் காசே நீங்க குடுக்கல. ஐயா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இதை பத்தி பேசி 2 நாளைக்குள்ள உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்றேன். என்ன ஏதுன்னு அவர்கிட்ட விசாரிச்சுதான் நான் பண்ண முடியும். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நாளைக்கு இல்லைன்னா நாளை பின்ன கண்டிப்பா அந்த காசை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டுக்குள்ளயும் வந்துட்டாங்க. ஊருக்கு கிளம்புறப்போ சீதா மாச காசா எல்லாருக்கும் கொடுக்க வச்சிருந்த பணத்தை சாமியாரில வைக்கிறது வழக்கம். எப்பவுமே அவங்களோட மனசுக்கு அது திருப்தியை கொடுக்கும். பீரோல வச்சு பூட்டினாலும் அவங்களோட மன நிம்மதிக்கு எப்பவுமே அவங்க சாமியாரில வச்சுட்டு தான் ஊருக்கு போறதா இருந்தா போவாங்க. மாசம் பிறந்த உடனே அந்த மாசத்துக்கு யார் யாருக்கு பணம் கட்டணுமோ அது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சு கணக்கு பார்த்து ஒவ்வொரு கவர்லயும் பத்திரமா போட்டு வச்சிருவாங்க. யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு அந்த கவருக்கு வெளியில எழுதி கூட வச்சுப்பாங்க. எப்பவுமே ஊருக்கு போறதா இருந்தா சீதா அவங்களோட வீட்டுக்காரரு பையன்னு 3 பேரும் சந்தோஷமா ஊருக்கு போவாங்க. ஆனா இந்த முறை அவங்க ஊருக்கு போகும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு. சீதாவோட வீட்டுக்காரருக்கு ஊருக்கு வர முடியல. அவர் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா அங்கேயே தங்கிட்டாரு. சீதாவோட அத்தை மகளோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கூட வைபவால போக முடியல. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் பொழுது விடியவும் முதல்ல கதவை திறந்து பார்த்தது பால்கார தாத்தாவை தான். அவர் பணம் கேட்டதுக்கு அப்புறம் சீதாவால நிம்மதியா இருக்க முடியல. முதல்ல அந்த ஐயா கிட்ட பணத்தை கொடுத்தே ஆகணும்னு அவங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க. பாசக்கணக்கு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் ஸ்மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: பாசக்கணக்கு அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். எப்பவுமே காசை கட்டிடுவோமே, இப்ப முன்ன பின்ன ஆச்சு. என்ன ஆனாலும் அந்த ஐயாக்கும் சில தேவைகள்லாம் இருக்கும்ல. யாருக்கிட்ட போய் காசு கேட்பாரு? வயசான மனுஷன் வேற. அதான் வாய் விட்டு நம்ம கிட்ட நேராவே கேட்டாரு. முதல்ல வைபவ் வரட்டும், அவர்கிட்ட எப்படியாச்சும் பணத்தை வாங்கி கொடுத்துடணும். பூஜை அறையில இருந்தாலும் அந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்து சீதா மதியானம் சாப்பிட கூட இல்லை. அந்த ஐயா கிட்ட பணத்தை கொடுத்தாதான் தனக்கு நிம்மதின்ற ஒரே தீர்க்கமான மூச்சோட உட்கார்ந்திருந்தாங்க. தம் வீட்டுக்காரர் சாயந்தரம் வேலை முடிச்சு வந்ததும் தம் மனைவி சாப்பிடாம கொள்ளாம அமைதியா உட்கார்ந்திருக்கிறது தெரியவும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன் சீதா அப்படி பண்ற? உடம்பு கெடுத்துக்க பாக்குறியா? ஏன், உனக்கு நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இல்லங்க, அந்த ஐயாக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. பால் காசு கொடுக்காமலே இருந்திருக்கோம். அவரா ஞாபகப்படுத்தி கேட்கவும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர்கிட்ட முதல்ல காசை கட்டியே ஆகணும்னு விடாப்படியா இருந்துட்டேன். அதான் நீங்க வந்ததும் உங்ககிட்ட சொல்லி பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிம்மதின்னு சாப்பிடாம கொள்ளாம அமைதியா உட்கார்ந்துருக்கேன். என்ன செய்தா இது குழந்தைத்தனமா இருக்கு? பணம் வேணும்னா எடுத்துக்க வேண்டியதானே, பூஜை ரூம்ல தானே இருக்கு, நீ தானே வச்ச. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம சரியா போச்சு போ. என்ன புரிதல் உனக்கு இருக்கு என்ன பத்தி? நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன், உனக்கு ஏதாச்சும் அவசரம் இருந்துச்சுன்னா தாராளமா நீ பணத்தை எடுத்துக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ புரிஞ்சுக்காம என்னவோ போ. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப எனக்கும் மனசங்கடம், உனக்கும் மனசங்கடம். சரி சரி கோவப்படாதீங்க, நாளைக்கு பொழுது விடியவும் நான் அந்த ஐயா கிட்ட பணத்தை கொடுத்துடுறேன். என்னவோ பண்ண, நாளைக்கு அவர் வர லேட் ஆச்சுன்னா அது வரைக்கும் டீ குடிக்க மாட்டேன், காலையில சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துடாத. அப்படிலாம் நடக்காதுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்களோட அன்றாட வேலைகளை பாக்குறதுக்காக போயிட்டாங்க. காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. வழக்கம் போல பால்கார தாத்தா பால் போடுறதுக்காக சீதா வீட்டுக்கு வந்தாரு. காலிங் பெல்ல அவர் அழுத்தினதும் மொத்த வேலையா சீதா வாசலுக்கு தான் வேகமா போனாங்க. ஐயா வந்துட்டீங்களா, இந்தாங்க உங்க பால் காசு அப்படின்னு சொல்லி சீதா அந்த பணத்தை அந்த ஐயா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சது. ஐயா இது யார், உங்க பேரனா? கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க, காலையிலே வந்துருவானா? ஆமாமா, என் பொண்ணோட பையன், லீவுக்கு வந்திருக்கான், நல்லா துரு துருன்னு இருப்பான், சேட்டை பிடிச்ச பையன். அகில் இந்த அம்மாக்கு வணக்கம் சொல்லு. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் அம்மா. என் பேரன் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிக்கிறான், நல்லா படிப்பாமா, ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவான் அப்படின்னு அந்த பால்கார தாத்தா சொல்லும் போது அவரோட முகத்துல பெருமை பொங்குச்சு. கவர்ல இருந்த பணத்தை எடுத்து ஒரு முறை எண்ணி பார்த்தார். அவர் எண்ணும் போது ஏதோ ஒரு தயக்கம் அவரோட முகத்துல தெரிஞ்சிச்சு. என்னாச்சுங்கய்யா, கணக்கு சரியா தானே இருக்கு? ஆமாமா, சரியாத்தான் இருக்கு. சரி, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தன்னோட பேரனை தூக்கிட்டு சைக்கிள் கேரியர்ல போய் உட்கார வச்சாரு. தூக்குவாளிகள்ல இருந்த பாலெல்லாம் தூக்கிக்கிட்டு சைக்கிளோட கைப்பிடியிலையும் மாட்டிக்கிட்டாரு. தாத்தா, பசிக்குது தாத்தா, போற வழியில எனக்கு சுவையம் வாங்கி தரீங்களா? எப்பவுமே எனக்கு வாங்கி கொடுப்பீங்களே, ஏன் இப்படி அவசரமா கிளம்புறீங்க? கண்ணு, நீ வா முதல்ல, நம்ம முனக்கடையில போய் ஏதாச்சும் வாங்கி தர. இப்ப எதுவும் நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம வேகமா சைக்கிள் ஏறி மிதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பால் தூக்குச்சட்டிகள் எல்லாம் பத்திரமா கட்டிட்டு ஹேண்டில் பாரை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தன்னோட பேரனையும் நல்லா தொட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரு வண்டிய வேகமா அழுத்திக்கிட்டு கிளம்பிட்டாரு. அவர் வீடு வீடா போய் பால் போடுறத பாக்குறப்போ மெல்லிய உடல்வாக கொண்ட இவரால எப்படி இவ்வளவு பெரிய பால் டப்பாவோட இந்த சைக்கிளை லாபகமா பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற ஆச்சரியம் சீதாக்கு அடிக்கடி ஏற்படும். அவங்களுக்குன்னு இல்ல, பாக்குற எல்லாருக்குமே தோணும். வயசான காலத்திலயும் உழைச்சு சம்பாதிக்கிற அந்த தாத்தாவை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாவே இருக்கும். முத முறையா முழு சக்தியோட வேகமா ஏறி சைக்கிள் ஓடுற அவரை ஆச்சரியமா பார்த்தபடி சீதா கதவையும் பூட்டிட்டாங்க. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாசக்கணக்கு அப்படின்ற கதையை அலைபாயுதை நிகழ்ச்சி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலை பாயுதே நிகழ்ச்சியில பாசக்கணக்கு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன சேதா, இப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும் போல? ஒரு வழியா காசு கொடுத்துட்டியா? மாச பட்டுவாடாவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நிம்மதியே வந்திருக்கும் போல. இப்பயாச்சும் போய் சாப்பிட்டு நிம்மதியா இருப்பியா என்ன? ஏங்க, ஒரு நிமிஷம், அந்த பணம் எவ்வளவு எடுத்து வச்சுங்க? எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் ஏன் புதுசா அப்படி கேக்குற? இல்ல, அந்த ஐயாவோட முகமே சரியில்லை. பணத்தை எண்ணி பார்த்தாரு, அப்புறம் வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு புரியல. ஒருவேளை காசு எதுவும் கம்மியா வச்சுட்டோமானு எனக்கு சரியா யூகிக்க முடியலங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். நான் தான் பணக்காரரை வச்சுட்டு போனேன், ஆனா அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பாக்கல. கல்யாணத்துக்கு போற அவசரத்துல வேக வேகமா எடுத்து வச்சேன். ஒருவேளை முன்ன பெண்ணா இருந்துச்சுன்னா என்ன? இதெல்லாம் ஒரு விஷயமா சீதா? அவரே கேட்டிருக்க போறாரு, என்ன அவசரமோ வேகமா போயிட்டாரு. நாளைக்கு நீயே கேட்டுக்க, எதுக்காக வேகமா போனீங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு விவரமா கேட்டுக்க. இப்ப ஏன் தலையை போட்டு உருட்டாத? எனக்கு அடுத்த ஆபீஸ் போறதுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் கிளம்பணும். காலையிலே உன்கிட்ட கேட்டு உன்னையும் நான் டென்ஷன் பண்ண விரும்பல. இதோட இதை விட்டுருவோம், அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. ஒன்னு விடாம நல்லா எழுதிதாங்க வச்சிருந்தேன். அவருன்னு இல்ல, மாச கணக்குப்படி யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றத தெல்ல தெளிவா எழுதி வச்சிருவேன். அப்படி இருக்கும்போது என்ன தப்பு நடந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. நான் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சேன்னா எனக்கு என்னன்றது புரிஞ்சு போயிரும். காசு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? பணத்தெல்லாம் எவ்வளவு வச்ச? நல்லா யோசிச்சு பார்த்தா, அட கடவுளே, அன்னைக்கு ஊருக்கு போறப்போ பால் பணத்தெல்லாம் 50 ரூபாய் கூட இருந்துச்சு. சில்லறை இல்லாம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2500 ரூபாயா வச்சேன். அத அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா எனக்கு அதுக்கு நேரமே இல்லை. அப்புறமா 2500 ரூபா கொடுத்தேன். 500 ரூபால அவருக்கு பால் பணம் 2050 இருக்கட்டும், சில்லறை இல்லாம போனா நாளை பின்ன வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். ஆனா பாத்துக்கிட்டே கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேங்க. இதுதான் நான் பண்ண தப்பு, இப்ப புரிஞ்சு போச்சு. நமக்கு தான் அவர் காசு கொடுக்கணும். அவசரப்பட்டு நான் தான் குழம்பி போயிட்டேன். போன் பாத்துக்கிட்டே இருந்தா இப்படித்தான் ஞாபக சக்தி இல்லாம எல்லாம் மழுங்கி போயிரும். அப்போ அந்த ஐயா கொஞ்சம் தயங்கி நின்னது, அவசரமா பேரன சைக்கிள் ஏத்திக்கிட்டு வேகமா அவரும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனதுன்னு எல்லாமே இப்ப எனக்கு ஞாபகத்துல வர்றப்போ ஒரு கணம் எனக்கு கோபமும் வருது. விடு சீதா, இதெல்லாம் ஒரு விஷயமா? 100 ரூபாய் 200 ரூபாய் தானே போயிருக்கு.

அவன் போயிட்டு போகுது, அது எப்படிங்க விட முடியும்? நல்லா கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2500 ரூபாய அந்த கவர்ல வச்சேன், 50 ரூபா பால் காசு கூடவும் இருந்துச்சு. அப்படி பார்த்தா பால் பணமா அவர் எடுத்துக்க வேண்டியது 2300 தான், எனக்கு அவர் தர வேண்டியது 250 ரூபா. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அவசரத்துல அப்படியே வச்சுட்டேன். 100 ரூபானாலும் 200 ரூபானாலும் அது என்னோட பணம், ஏன் நம்மளோட பணம். அது எப்படி அவருக்கு ஏமாத்த மனசு வருது? இன்னைக்கு 100 200 ஏமாத்துறவரு, நாளைக்கு தெரிஞ்ச பெரிய தொகை ஏமாத்திட்டாருன்னா என்னங்க பண்றது? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. இந்த உலகத்துல சுதந்திரமா யாரும் இருக்க முடியாது போலயே. நான் இவ்வளவு காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், நீங்க செல்ல மாதிரி நிக்கிறீங்க. 100 ரூபானாலும் 200 ரூபானாலும் அது ஒரு பணம், தெரியும்ல? உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துக்கு எப்பவுமே வேல்யூ அதிகம். என்ன வைபவ் அமைதியா இருக்கீங்க? நான் இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன் சீதா? இது ஒரு விஷயமே இல்ல. அவரு வேகமா போயிருக்காருன்னா அவருக்கு என்ன அவசரமோ? அவங்க பேரனுக்கு தின்பண்ட வாங்கி கொடுக்கறது கூட அவரு போயிருக்கலாம். நாளைக்கு அவர் எப்படியும் பால் போட வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் நிதானமா நீயே கேளு. அவரை போக விடாம ஒரு 5 நிமிஷம் நிக்க சொல்லு. நீ அவசரப்பட்டு கோவப்பட்டு ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருவ. பாவம் அந்த மனுஷனுக்கு என்ன நிலைமையோ நமக்கு என்ன தெரியும்? நீ அவர்கிட்ட நாளைக்கு பால் வாங்கினதும் ஒரு 5 நிமிஷம் நிக்க சொல்லு. எதுவும் பேசாத, என்ன வந்து கூப்பிடு, நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். 100 ரூபானாலும் 200 ரூபானாலும் அவசரப்பட்டு வார்த்தையை மட்டும் விட்டுற கூடாது. காசு பணத்தை சம்பாரிச்சுக்கலாம், மனுஷங்களை இழந்தோம் திரும்ப நம்ம சம்பாதிக்கவே முடியாது. தீர்க்கமா விசாரிச்சு சரியது தப்பதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறமா பேசிக்க அப்படின்னு வைபவ் கோபத்தோட பேசிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிச்சு. தாத்தா பால் போடுறதுக்காக வந்திருப்பாரா வந்திருக்க மாட்டாரான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள், இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த நாள் பொழுது விடிய பால்கார தாத்தாவும் பால் போடுறதுக்காக வந்தார். சீதாவோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல வழக்கம் போல அழுத்தினார். வந்துட்டாரா? இன்னைக்கு அவரை விடவே கூடாது. ஆரம்பத்துல வைபவ் சொன்ன மாதிரி எதுவும் பேசாம அமைதியா நின்னு அவர்கிட்ட பேசுவோம். அப்புறம் வைபவ கூட்டிட்டு வந்து சண்டை போட்டு அவரை நல்லா திட்டி விட்டுருணும். காசு பணம் இன்னும் சும்மா மரத்துல காக்குது. இருக்கட்டும், அந்த மனுஷன் வந்ததும் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு சீதா வெளியிலயும் போயிட்டாங்க. என்னதான் உள்ளுக்குள்ள கோபம் உரசிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளியில காமிச்சுக்காம சிரிச்சு முகன்ற முகமுடைய போட்டுக்கிட்டு, வாங்கய்யா வாங்க, பால் போட வந்துட்டீங்களா? எங்க உங்க பேரன்? ஊருக்கு போயிட்டானா? வீட்டுல தூங்கிட்டு இருக்காமா? நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போறாங்க, பரீட்சை லீவும் முடிய போகுது, பிள்ளைங்க இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருமா. சரிம்மா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, பால ஊத்திட்டு நான் கிளம்பவா? பாத்திரம் எடுத்துட்டு வாங்க, வெறுங்கையோட நிக்கிறீங்க. கொஞ்சம் இருங்கய்யா, என்ன அவசரம்? பொறுமையா நின்னாதான் என்ன, பால் கெட்டு போயிருமா என்ன? அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா தானே வச்சிருக்கீங்க, கொஞ்சம் நில்லுங்க. நான் என் வீட்டுக்காரரை மட்டும் கூட்டிட்டு வரேன், ஒண்ணு உங்ககிட்ட அவர் கேக்கணுமா? 5 நிமிஷம் மட்டும் நில்லுங்க, அவர் வந்துருவாரு அப்படின்னு சீதா சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது வைபவ் அவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு. தாத்தாக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு. அவரு அறியாமலே அவரோட கண்ணு கலங்குச்சு. தான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த வெளிப்படையா சொல்றதுக்கு ஆயத்தமும் ஆனாரு. பாருங்கம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நீங்க கொடுத்த பால் பணத்துல 280 ரூபாய் கூட இருந்துச்சு. பேரன் வந்ததுல இருந்து நல்லதா அவனுக்கு சாப்பிட கூட என்னால எதுவும் கொடுக்க முடியல. நான் என் பையன் கூட தான் இருக்கேன். பால் போட்டு கிடைக்கிற வருமானம் முழுசும் அவன்கிட்டயே நான் கொடுத்துருவேன். அவனும் அவன் பொண்டாட்டியும் பார்த்து மனசு வந்து என் கிட்ட 5 or 10 கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நான் என் பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். என் பொண்ணு எப்பயும் அச்சும்தான் ஊருக்கு வருவா. அவளோட பையனா எனக்கு உசுருமா. என் பேரனை தூக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசை. ஆனா என்கிட்டயே 10 குறைக்கு பணம் இல்லாம போச்சு.

என்ன சொல்றீங்க? என் மகன் கிட்டையும் மருமக கிட்டையும் போய் கையேந்தி நிக்க முடியல. அதுக்கும் நான் திட்டு வாங்கணும். நான் ஒழிச்சு சாப்பிடுற பணம் என் வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல எப்படி என் பேரப்பிள்ளைய நான் பாத்துக்க முடியும்? ரெண்டு மூணு மாசமா எனக்கு ஒரே சளி தொந்தரவுமா. சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு கொடுத்தே சரியா போச்சு. வந்த பிள்ளைக்கு வாய்க்கு சுவையா எதுவும் என்னால செஞ்சு போட முடியல. பத்திரமா என் பேரப்பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு என் பொண்டாட்டியும் இல்லம்மா. அதான் அன்னைக்கு அந்த 250 ரூபாயும் என் பேரனுக்காக செலவு பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க நினைக்கலாம் என்னோட நடத்தைய சந்தேகப்பட்டு நீங்க என்ன தப்பா நினைக்கலாம். ஆனா நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் வெளிப்படையா கேட்டுக்கோமா. அவசரப்பட்டு வார்த்தை எதையும் விட்டுறாதமா அப்படின்னு கண்ணு கலங்க அந்த தாத்தா பேசும்போது ஒரு கணம் சீதாக்கே மனசு இறங்கி போச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. பாசக்கணக்கு அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். இங்க பாருமா, உன் வீட்டுக்காரரும் இங்க நின்னுட்டு இருக்காரு. அவரும் நான் சொல்றத புரிஞ்சு பாரு, நம்புறேன். ஐயா, உங்களுக்கும் என்னோட நிலைமை புரியும்னு நம்புறையா? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. அந்த 250 ரூபாய் எடுத்துட்டு போய் என் பேர பிள்ளைக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். தேங்காய் பண்ணு, சுவியும், உளுந்த வடை, பருப்பு வடை, டீனு எல்லாம் வாங்கி கொடுத்தேன். சந்தோஷமா சாப்பிட்டாயா? ஆனா உங்க பணத்தை நான் திருடல. என் கையில காசு வரவும் உங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும்னு தான் நினைச்சேன். சைத்தாமா கணக்குல ரொம்ப சரியா இருப்பாங்க, அடுத்த முறை கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நானே பணத்தை கொடுத்துடணும்னு நினைச்சேன். ஆனா அம்மாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஆனா நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏழ்மையும் வறுமையும் என்ன கொஞ்சம் கூட யோசிக்க விடல. என் பேர பிள்ளையோட பசிய போக்கணும்னு தான் நினைச்சேன். இதுக்கு மேல நான் பண்ணது தப்புனா அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம், நீங்க வேணும்னு எதுவும் பண்ணலேன்னு நீங்க சொல்றத வச்சு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைபவ் அவரோட ரூமுக்கு போனார். ரூம்குள்ள போனவர் ஒரு பையோட வெளியில வந்தார். என்னங்கய்யா, இந்த பைய வச்சுக்கோங்க, இதுல கொஞ்சம் இனிப்பு, காரம், அப்புறம் ஒரு புடவை எல்லாமே இருக்கு. உங்க பொண்ணுகிட்டையும் பேரன்கிட்டையும் இதை கொடுங்க. சந்தோஷமா உங்களை ஊருக்கு அனுப்பி வைங்க. ஐயா நிஜமால தான் சொல்றீங்களா? ஏற்கனவே வாங்கின 250 ரூபாய எப்படி கொடுப்பேன்னு தெரியல. இதுல போதாத குறைக்கு இது வேறையா? எனக்கு மேலும் மேலும் தர்ம சங்கடமா ஆகுதே. நான் இதுக்கெல்லாம் காசு கேட்டேனா? நான் 1 ரூபாய் கூட கேட்கல. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு அன்பா கொடுக்கறது. இதெல்லாமே என்னோட பாச கணக்கா வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு கடனாவே கொடுக்கல. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 250 ரூபாயும் திருப்பி தர வேணும். அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றியா. உங்களோட மனசுக்கு நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட அந்த தாத்தா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் போன ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, என்னங்க நடக்குதுங்க, நான் உன நினைச்சு வந்தா நீங்க உன்ன நடத்திட்டீங்க? சீதா நீதான் மாறணும். எனக்கும் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் இதே அன்பை எதிர்பார்த்திருக்கேன். ஆனா அவருக்கு முடியாம போன காலத்துல என்னால அவர்கிட்ட நெருங்கி கூட பழக முடியாது. படுத்த படுக்கையா இருப்பாரு. அவர் கூட சந்தோஷமா ஊரை சுத்தி பாக்கணும், பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகணும், பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு எனக்கும் ஆசை. என்னதான் காசு பணம் இருந்தாலும் உடம்பு முதல்ல ஒத்துழைக்கணும்ல. என் தாத்தாவால அது முடியாது. சின்ன பிள்ளையில தாத்தா பாட்டி பாசத்துக்கு நான் ஏங்கி இருக்கேன். ஆனா என் கண்ணு முன்னாடி ஒருத்தரு அவரு பேர பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு பணம் இல்லன்னு வந்து நிக்கிறாரு. அவரோட வேதனைய சொல்லி அழுகிறாரு. அவரை பாத்துக்கிட்டு எப்படி என்னால கல்லாட்டம் நிக்க முடியும்? இங்க பாரு சீதா, என் தாத்தாவோட குடும்பம் பெரிய குடும்பம். ஆனா அவரோட பிள்ளைங்கள யாருமே இப்ப விவசாயம் பார்க்கவே இல்லை. ஏன், நான் கூட அந்த பக்கத்து போகவே இல்லை. நானே BSc படிக்கிறேன்னு அக்ரிகல்ச்சர் சைடு போகாம இங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷமா குடும்பத்தோட நிம்மதியா வாழ வேண்டிய வயசுல எதையுமே வாழ்ந்து அனுபவிக்காம ஒரு கல்லு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என் முன்னாடி ஒருத்தர் அவர் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும்னு வந்து நிக்கும் போது 250 ரூபாய் எனக்கு ஒரு விஷயமா தெரியல. ஆனா உனக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியுதுல்ல. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ, ஒருத்தவங்களோட நிலைமைய சரியா புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு வார்த்தைகளை மட்டும் விட்டு வீசிராத. கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க அம்மா அவங்க ஊருக்கு அதிகமா போனதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெளியூருக்கு வந்துட்டுமே அங்கே இருந்து பழகிப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொந்த ஊருக்கே போகாம ஒரு ஜடமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற நாட்கள் எல்லாம் தொலைச்சிட்டு நகரத்து வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு தான் கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியும். காலையில அந்த மனுஷன் எந்திரிப்பாரு, பால் கறப்பாரு, கிராம வெளிகள்ல சந்தோஷமா இருப்பாரு, அவரோட பேர புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா பாரு, அவருக்கு அது கிடைக்கல. கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. பொண்ணு லீவுக்கு தான் வருவாங்களாம், பையன் சரியா பாத்துக்க மாட்டானா. அவர் கதையெல்லாம் சொன்னார்ல, நீயும் கேட்டல்ல. நான் அவருக்கு கொடுத்தது பாசக்கணக்கு மட்டும்தான். அதை அவர் திருப்பி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாலு பின்ன அவருக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா கூட என்கிட்ட அவர் தாராளமா வந்து உதவி கேட்கலாம். தயவு செஞ்சு நீயும் தப்பா யாரையும் புரிஞ்சுக்காத. இங்க பாரு சீதா, மனுஷங்களோட உள்ளோன்றது ரொம்ப சுத்தமானது. அதை அழுக்காக்குறதும் அதை பத்திரமா பாத்துக்கிறதும் அதை தூய்மைப்படுத்துறதும் கூட இருக்கிறவங்களோட பொறுப்பு. நீ அவங்களுக்கு சொந்தக்காரவங்களா இருக்கலாம், நீ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்க கிட்ட நீ பேச வேண்டிய சூழல் வருது அப்படின்னா அவங்க கிட்ட நீ என்ன பேச போறன்றது முக்கியம். ஒருத்தவங்களோட நிலைமைய சரியா புரிஞ்சுக்காம அவங்களோட மனசை நோகடிக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு எல்லாமே சரியா இருக்கணும், யாரையும் என்னை ஏமாத்த விட மாட்டேன், அது 1 ரூபானாலும் சரி 500 ரூபானாலும் சரின்னு இருந்தேன்னு போய் எல்லா நேரத்திலயும் அப்படி இருக்க முடியாது. கஷ்டப்படுறவங்களுக்கு 5 or 10 கொடுத்து உதவு, அதுவே உனக்கு ஒரு புண்ணியம். ஒருத்தவங்களோட நிலைமைய சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவப்படு. ஒருத்தவங்களோட நிலைமைய சரியா புரிஞ்சுக்காம வார்த்தையை வீசாத. எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்னு இருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்க. காசு பண கணக்குக்கு முன்னாடி பாச கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. குடும்பத்தோட சந்தோஷமா வாழாத யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வேதனையும் வலியும் என்னன்னு புரியும். உறவுகளை முதல்ல மதிக்க கத்துக்க. அது உன்னோட ரத்த உறவுகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம். அவங்க உன்கிட்ட ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வை, உயிரை கொடுப்பாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சீதா, உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் தயவு செஞ்சு மதிப்பு கொடு, அவ்வளவுதான். நீயும் நல்லா இருப்ப, உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன வைபவ் வீட்டுக்குள்ளயும் போயிட்டாரு. சீதாக்கு அந்த நொடியில தான் புரிஞ்சது தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அன்னில இருந்துதான் அவங்களோட மனசுலயும் ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?
1: ஒரு ஷாஜகான், ஒரு தேவதாஸ்.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ணக்கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கீந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன்னா இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்குற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சித்தப்பாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாருக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாருக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வந்தன வந்தன வந்த சனமெல்லாம் இந்திரன் வந்ததும் சந்த

0: மறை சமாளி. நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா அந்த மோருக்கு உள்ள போட்டிருக்கிற கருவேப்பில புதினாதான் மோர் குடிக்கும் போது ரொம்பவே தொந்தரவா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு ப்ராப்பரான மோர் ரெசிபி தெரிஞ்சுக்கலாமா? இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா, அது கூட உப்பு தேவையான அளவு எடுத்துட்டு கெட்டி தயிரோட சேர்த்து ஒரு மிக்சியில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தோம்னா எல்லாமே அரைஞ்சு வந்துடும். அப்புறம் அதை வடிகட்டி கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் போட்டு குடிச்சா ஒரு ப்ராப்பரான மோர் ரெடி. இந்த மாதிரியான முறையில ஒரு மோர் செய்யும் போது அது நார்மலா குடிக்கிற மோரை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குடிக்கும் போது இந்த கருவேப்பில புதினா இதோட தொல்லையுமே இருக்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடல.

0: சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை FM ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க, அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்கள்

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே பாடுவதற்கு உன்னை காண்பதற்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள்.

0: நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
1: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

ஆன தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும்

0: மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆறாங்கு
1: தலைகுனிவாக ஆறாங்கு
0: அருகில் கேயிருக்கு நம்முடன்

பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தம்பி பயல் இனிமேல் பிறப்பானு இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவான்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கன்னத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லி தரலாமா, கன்னத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லி தரலாமா.

வாகன சாலைகள் நமக்கானதுதான், ஆனால் நமக்கு மட்டுமானதல்ல. வாகனங்களை இயக்கும் பொழுது வேக கட்டுப்பாட்டினை நினைவில் கொள்ளுங்கள். நெடுஞ்சாலை வேகம் சிறு ஊர்களில் வேண்டாம். அதிவேகம் கல்வி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அப்பவையா மம்மை அப்பவையா மம்மை அப்பா சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

செந்தாமரை கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கேரு மது கிண்ணம் மலர் மஞ்சம்.

स्वर्ग से மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மாயிரம் இன்பங்கள் மயக்கத்தை திரும்பத்தா நிறுத்தாதே தபலா மாமா டலக்கு தாத்தா தபலா மாமா

0: வெயில் காலத்துல குளிர்ச்சிக்காக இளநீர், மோரு, கம்பங்கூழு, நுங்குன்னு ஏகப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலாம்னு நிறைய பேருக்கு தெரியும். சரி, என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோமா? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புளிப்பு, காரம் அதிகமா சேர்க்கப்படுற இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரியான வகைகளை தவிர்க்கணும். ஏன்னா இது உடல் சூட்டையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதுனால இந்த வெயில் நேரங்கள்ல எடுத்துக்காததுதான் நல்லது. ரெண்டாவதா காரமான உணவுகள். இத தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டால நீர்க்கடுப்பு, நீர்ல ரத்தம் வெளியேறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். மூணாவதா எண்ணெய் பலகாரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வடை, போண்டா, பஜ்ஜி, அதோட சேர்த்து டீ காஃபி மாதிரி குடிக்கிறது பித்தத்தை தான் அதிகப்படுத்தும். அதனால முடிஞ்சவரை அதிகமான வெயில் சமயங்கள்ல தவிர்க்கிறது நல்லது. நாலாவதா அதிக காரமான பச்சை மிளகாய், மிளகு, மசாலா சேர்த்த சாப்பாடு. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆசன வாயில எரிச்சல் கூட ஏற்படுத்தலாம். அஞ்சாவதா லீவு நாட்கள்ல குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வகையில கடைகள்ல விக்கிற பரோட்டா, மைதா உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரியான சாப்பாடுகள் சாப்பிடுறத தவிர்க்கிறது தான் இந்த கோடை காலத்துல சிறந்தது.
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருதே, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cyber

crime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

தமிழையும் குறும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா, அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா. கொடுப்பதை

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
1: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
0: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
1: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
0: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
1: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
0: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
1: முதல்ல செபியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
0: செபியா?
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-44-399-999. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பண்ணுங்க.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நம்ம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் OSFM 90.4
1: இந்த வெயில் சீசனுக்கான ரொம்பவே டேஸ்டான சத்தான ரொம்ப விலை குறைவா கிடைக்கிற ஒரு பானம்னா அது கம்பங்கூழ் தான். சிறுதானியங்களோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்புல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இருக்கிற சிறுதானியத்துல அதிக அளவு புரதச்சத்து கம்புல மட்டும்தான் இருக்குதான், கிட்டத்தட்ட 11.8%. ஆரோக்கியமான சருமம், தெளிவான கண் பார்வைக்கு தேவையான விட்டமின் ஏ சத்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணியா இருக்கிற பீட்டா கரோட்டின் கம்பு பயிர்ல அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயில்னால வரக்கூடிய களைப்பு, நீர்ச்சத்து இழப்ப போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. அதனால காலை உணவை சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்றவங்க கூட காலையில ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடிக்கிறது உடலுக்கு அவ்வளவு சத்து.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் OSFM 90.4.
1: ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பவாதம், இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல வெப்பவாதம்னா என்னன்னு தெரியுமா? உதாரணமா வெயில் ஆரம்பிச்சோன்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா கூட ரிமோட் எடுத்து ஏசி ஆன் பண்ணி ரூமோட வெப்பநிலைய குறைக்கிறோம். இதே வேலையதான் நம்ம உடலுக்குள்ள நம்ம மூளையில தெர்மோஸ்டாட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த தெர்மோஸ்டாட் தான் உடம்போட வெப்பநிலைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அது ஒரு அளவுக்கு மேல வெப்பநிலை அதிகமா போகும்போது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுருது, அப்போதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறியா டயர்டா இருக்கிறது, மயக்கம் வர்றது, வாந்தி வர்றது, அதே மாதிரி சிலருக்கு ஃபிக்ஸ் கூட வரலாம். இது வராம தவிர்க்க தான் தண்ணி ஆகாரங்களான பழங்கள், ஜூஸ் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, வந்துச்சுன்னா என்ன முதல் உதவி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ தளர்வு, அதாவது லூஸ் பண்ணணும். ரெண்டாவது தண்ணியால இல்ல ஐஸ் தண்ணியால உடம்ப தொடச்சு எடுக்கலாம். மூணாவதா சுய உணர்வோடு இருக்காங்க அப்படின்னா இளநி, தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை கொடுக்கலாம். சுய உணர்வோடு இல்ல அப்படின்னா வாய் வழியா எதுவும் கொடுக்காம ஐசால ஒத்தடம் கொடுத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா உடல் உறுப்புகள் பாதிக்காம காப்பாத்தலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடுத்த ரெண்டு மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன, நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
1: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.